0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: Details contact 0547637311. Brought to you by Anna Thangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer A May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
2: You are listening to 9.4

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன் தமிழ் 89.4.

0: டேய் ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அப்படிங்க.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தினுடைய காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை யார் யார் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்தே அந்த மனிதர்களினுடைய தன்மையை ஊகிக்கலாம் என்கிறார்கள் தத்துவவாதிகளும் உளவியல் அறிஞர்களும். திடீரென்று ஒரு பணத்தேவை ஏற்படுகிறது என்றால் பணம் படைத்த ஒருவன் அதை ஒரு பிரச்சனையாகவே கருத மாட்டான். ஓரளவிற்கு அந்த தேவைக்குரிய பணத்தை கையிலே சேகரித்து வைத்திருப்பவனும் கண்டிப்பாக அதனாலே எந்த பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டான். கையிலே பணம் இல்லை என்றாலும் கூட எப்படியாவது அங்குமிங்கும் புரட்டி அதை சமாளிக்க தெரிந்தவனும் அந்த பிரச்சனையை பார்த்து அஞ்ச மாட்டான். ஆனால் கையிலும் பணம் இல்லை, அதை சேகரிப்பதற்கும் வழி இல்லை. இந்த நிலையிலே இருக்கக்கூடியவனுக்கு கண்டிப்பாக அந்த சூழல் பிரச்சனையாகத்தான் அமையும். ஆகவே சூழல் ஒன்றுதான், ஆனால் ஒவ்வொருவரை அது ஒவ்வொரு விதமாக பாதிக்கிறது. அந்த பாதிக்கின்ற விதத்தை வைத்து அவர்களினுடைய ஆற்றலை திறமையை நம்மாலே சொல்லிவிட முடிகிறது இல்லையா. ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது எப்படிப்பட்டவர்களாக அறியப்பட வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கை உண்மையில் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. அவரவரை நிரூபித்துக் கொள்ளவும் அவரவருடைய திறமையை வெளிப்படுத்தவும் புகழ் பெறவும் எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வாழ்க்கையால் வழங்கப்படுகிறது. திறமையானவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் அதை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்படி நாமும் இந்த தினத்தை, இந்த நாள் நமக்கு வழங்குகின்ற அவகாசத்தை, இந்த நாளிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு நம் ஆற்றலுக்குரியதொரு அத்தாட்சியாக இந்த தினத்தை உருமாற்றுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. எபிக்டீட்டஸ் அவர்களினுடைய ஒரு பொன்மொழி உண்டு, உங்கள் ஆற்றலின் எல்லைக்குள்ளே என்ன இருக்கிறதோ, எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மிகச்சிறப்பாக செய்துவிடுங்கள். உங்களுடைய உச்சகட்ட உழைப்பு, அதிகபட்ச ஈடுபாடு, 100% செயல்திறன், இதை பயன்படுத்தி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வேறு யாராலும் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு மிகச்சிறப்பாக செய்து முடித்து விடுங்கள். அது போக அதுவாக வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இரண்டையும் நீங்கள் செய்ய பழகிவிட்டால் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம் என்கிறார் எபிக்டீட்டஸ் அவர்கள். உங்கள் தரப்பிலே செய்ய முடிந்தது, அது சிந்தனையாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், அதை மிகச்சிறப்பானதாக ஆக்கப்பூர்வமானதாக அமைத்துக் கொள்வது மட்டும்தான் உங்களால் செய்ய முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பங்களிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பங்கு. வாழ்க்கை என்ன வழங்க வேண்டும் என்பதை நாம் உத்தரவிட முடியாது, ஆனால் வாழ்க்கை என்பது மிகவும் நேர்மையானது. நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதற்கு சமமானதை அது கொடுக்கும். ஆகவே நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கு தேவையானதை நாம் மிகச்சிறப்பாக கொடுத்தால் நாம் எதிர்பார்ப்பதை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் வாழ்க்கையை வாழ்வதற்கான சூட்சுமம். சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்தது உடனுக்குடன் உங்களுக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட, நடப்பது எதுவோ அது நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்கிற புரிதலோடு அப்போதைக்கு அதை ஏற்க நாம் பழகிவிட்டால், நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற நன்மை, நாம் அதற்கு ஈடாக என்ன உழைப்பை கொடுத்திருக்கிறோமோ அதற்கு சமமான நன்மை கண்டிப்பாக உரிய நேரத்திலே வந்து நம்மை சேரும் என்கிற நம்பிக்கை வாழ்க்கை மீது நாம் வைத்தால் நம்முடைய மனமானது தளர்ந்து போகாமல் இருக்கும். வாழ்க்கை மீது ஒரு பிடிப்போடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். சலிப்பு இருக்காது, ஆதங்கம் இருக்காது, அல்லல் இருக்காது. ஆகவே உங்கள் அளவிலே நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்துவிட்டு, கிடைப்பது எதுவோ நடப்பது எதுவோ அதை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள பழகுவதுதான் வாழ்க்கையை வளமாக வாழ்வதற்கு நாம் மேற்கொள்ள தகுந்த ஒரு மிகச்சிறந்த உபாயம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.
1: Watch out, I'm a baby.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மே மாதம் 13 தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கார்டினல் ரிச்சிலியோ அப்படிங்கிற ஒருத்தர் டேபிள் நைஃப் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை இந்த தினத்திலே தான் உருவாக்குகிறார். அது என்ன டேபிள் நைஃப் அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தில் உணவு உண்ணும் போது தட்டுக்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு உபகரணங்களை வைப்பார்கள். ஒன்று, உணவை குத்தி எடுத்து சாப்பிடுவதற்கு நமக்கு பயன்படக்கூடிய முள்கரண்டி, மற்றொன்று டேபிள் நைஃப் என்று அழைக்கப்படுகின்ற கத்தி. இதனை பட்டர் நைஃப் என்றும் அழைப்பார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதுமே அனைத்து நட்சத்திர வகை உணவகங்களிலும் இந்த இரண்டு உபகரணங்களை பயன்படுத்தி உணவு உண்ணுகின்ற கலாச்சாரம் பெருமளவிலே பரவி இருக்கிறது. ஒரு புறம் மட்டுமே ஓரளவு கூர்மையானதாக இருக்கக்கூடிய கத்தி, அந்த கத்தியை கண்டறிந்து மக்கள் உபயோகத்திற்காக வென்று கார்டினல் ரிச்சிலியோ அவர்கள் வழங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1638 பாரத தேசத்தினுடைய புகழ்மிக்க கட்டுமானங்களிலே ஒன்றாக, வரலாற்று சின்னங்களிலே ஒன்றாக கருதப்படுகின்ற ரெட் ஃபோர்ட் என்கின்ற செங்கோட்டை முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய அரசராக இருந்த ஷாஜஹான் அவர்களாலே அரசர்கள் வாழ்வதற்கான ஒரு அரண்மனையாக கட்டப்பட்டதுதான் செங்கோட்டை. ஆண்டவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட கோட்டை என்று அதற்கு பெயர் விட்டார் அவர். செம்மணல் கற்களை கொண்டு அது கட்டப்பட்டதனாலே அதனுடைய நிறம் அப்படி அமைந்தது, அதுவே அதற்கு பெயராகவும் விளங்கியது. முகலாய சாம்ராஜ்யத்திலும் சரி, அதற்கு பிறகு இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய காலத்திலும் சரி, இப்போதும் சரி, பல்வேறு ஆட்சி மாற்றங்களையும் ஆட்சி நிர்வாகத்தையும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்ற ஒரு அசையாத சாட்சியாக செங்கோட்டை என்கிற அந்த கட்டுமானம் விளங்கி கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த கட்டுமானம் கட்டப்பட துவங்கிய தினமாக இந்த தினம் சிறப்பு பெறுகிறது. அதே போல 1913 ரஷ்யாவைச் சேர்ந்த இகோர் சிகோர்ஸ்கி என்கின்ற ஒருவர் 4 இன்ஜின்களை கொண்ட வான ஊர்திகளை தயாரிக்கின்ற முறைமையை முதன் முதலாக அறிமுகப்படுத்துகிறார். ஹெலிகாப்டர் கண்டுபிடிப்பிலே முக்கிய பங்கு வகித்தவர் இகோர் சிகோர்ஸ்கி என்பது கூடுதல் தகவல். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பால்டிக் ரயில் ரோட் கார் ஃபேக்டரி அப்படிங்கிற இடத்துல லீ கிராண்ட் என்கிற பெயரிலே இவர் தான் முதன் முதலாக தயாரித்த 4 இன்ஜின்களை கொண்டு திறம்பட இயங்கக்கூடிய வான ஊர்தியை இந்த தினத்திலே தான் முதன் முதலாக இயக்கி காட்டினார். அதே போல 1950 ஃபார்முலா 1 என்று அழைக்கப்படுகின்ற அதிவிரைவு காருகளுக்கான பந்தயம் முதன் முதலாக இந்த தினத்திலே தான் நிகழ்த்தப்பட்டது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்டோன் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற இந்த பந்தயத்தில் இத்தாலியைச் சேர்ந்த கிரீசப் ஃபேரினா அப்படிங்கிற ஒருத்தர் முதன் முதலாக வெற்றி வாகை சூடினார். அது என்ன, அதற்கு அப்படி ஒரு பெயர் ஃபார்முலா 1 என்று கேட்டால், சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. அந்த விதிமுறைகளுக்குத்தான் ஃபார்முலா 1 என்று பெயர். அதன்படி நடத்தப்படுவதாலே இந்த பந்தயமும் ஃபார்முலா 1 என்றே அழைக்கப்படுகிறது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இந்த தினத்திலே முதன் முதலாக நிகழ்ந்திருக்கின்றன. இதே போல நம் வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஹே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும், கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
1: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன,
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு கூட்டத்தின் தலைவர் என்றால் மற்ற எல்லோரையும் அவர் மேற்பார்வை பார்த்து கொண்டிருப்பார் இல்லையா? வகுப்பறையிலே ஆசிரியர் என்ன செய்கிறார்? மாணவர்களை எல்லாம் மேற்பார்வை செய்கிறார். ஆகவே நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களை அதிகம் கவனிப்பவர் யாரோ, மற்றவர்களை பற்றி யார் அதிகம் கருத்து சொல்கிறாரோ, குறை சொல்கிறாரோ, மற்றவர்களை யார் அதிகம் விமர்சிக்கிறாரோ, அவர்தான் மிகப்பெரிய அறிவாளி என்று. உண்மையில் புறவுலகம் நோக்கியே தன்னுடைய பார்வையை அமைத்துக் கொள்பவர் நிஜமான முழுமையான புத்திசாலி கிடையாது. யார் மிகப்பெரிய அறிவாளி என்றால், எவர் ஒருவர் தன்னை நோக்கி தன் பார்வையை திருப்புகிறாரோ, தன்னை அதிகம் கவனிக்கிறாரோ, தன்னை பற்றிய விமர்சனங்களை தானே முன்வைத்து தன்னைத்தானே யார் சீரமைத்துக் கொள்ளுகிறாரோ, அவர்தான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். முதலிலே தன்னை அறிந்து கொள்ளாத ஒருவன், தன்னை சரி செய்து கொள்ளாத ஒருவன் மற்றவர்களை விமர்சிப்பதற்கான தகுதியற்றவன். ஆல்பர்ட் காமஸ் அவர்களினுடைய பொன்மொழியும் இதைத்தான் உறுதி செய்கிறது. பார்வை அதனை தன்னை நோக்கி அமைத்துக் கொள்பவன் எவனோ அவனே உலகின் மிகச்சிறந்த புத்திசாலி என்று. ஆகவே மற்றவர்களையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்மை நாம் பார்க்க வேண்டும். வெறும் பார்வையால், உள்ளார்ந்த பார்வையாலே நம்மிடத்தில் இருக்கின்ற குறை நிறைகளை நாமே முதலில் விமர்சிக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் அதை விமர்சிப்பதற்கு முன்பாக நாம் அதை சரி செய்து கொண்டு விட முடியும். நான் தான் உலகத்திலே மிகச்சிறந்தவன், என்னை யாரும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லவும் கூடாது என்று தன்னைத்தான் கவனித்துக் கொள்வதை விட்டுவிட்டு உலகத்தையே மேற்பார்வை பார்த்து மற்றவர்களை பற்றியே குறை சொல்லி விமர்சனம் சொல்லி தன்னை சிறந்தவன் என்று நிரூபித்துக் கொள்ள எவர் விரும்பினாலும் உலகம் அவரை மூடர்கள் கூட்டத்தின் தலைவனாகத்தான் பார்க்கும். ஆகவே நாம் நம்மை பற்றி முதலிலே சிந்திப்போம், நம்மை நாம் சீரமைத்துக் கொள்வோம். நம் வாழ்க்கையில் அத்தனையுமே மிகச்சிறந்ததாக மாறுவதற்கு இதுவே நல்ல வழி. இதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற செம்மையான ஒரு தினமாக இந்த தினம் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும்

0: A very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. இன்னைக்கு மே 13 and it's a bright and beautiful sunny Wednesday. அப்பா, காலையில 6 எல்லாம் வந்து நமக்கு சொன்னா நம்பவே மாட்டோம், அப்படி வந்து சூரியன் அடிக்கிறாரு. ஐ திங்க் ஒரு 5:30 வந்து சன் வந்துடுறாரோ வெளியில. ஐ திங்க் சன் ரைஸ் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5:30 வந்து பார்த்தா ஏதோ ஒரு 8 மாதிரி மண்டை மேல அடிக்குது சூரியன். ஸோ நல்ல ஃபுல் ஸ்விங்ல சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. நேற்றுக்கு வேற அந்த ஒரு ஸ்டார் தென்பட்டுருச்சு வானத்துல அப்படின்னாங்க. கோடை காலம் ஆரம்பிச்சாச்சுங்கிறத நமக்கு அறிகுறியா காட்டுற மாதிரியான ஒரு நட்சத்திரம் நம்ம அமீரக வானத்துல தென்பட்டாச்சுங்கிற மாதிரி இங்க நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய ஒரு எத்தனை மாதம் சொல்லலாம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இல்லை நல்ல வெயில் அடிக்க தான் போகுது. அதனால் அதற்காக தயாராகும் சரியா. சம்மர் கலெக்ஷன், சம்மர் வார்ட்ரோப், உங்கள் சம்மருக்கான ஸ்பெஷல் க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டீங்களா வெளியில், இல்லை இனிமேல் தான் ஷாப் பண்ண போகிறீங்களா? ஆனால் என்ன தெரியுமா, இங்கே ஒரே ஒரு விஷயம், என்ன தான் வெளியில் வந்து வெயில் சுட்டரிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மரில் காட்டன், லினன், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாலும் எல்லாரோட ஆஃபீஸ்லையுமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி வந்து அப்படி குளிர்ந்து நடுங்கி விரைக்கிற மாதிரி வைப்பாங்க, கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு புல்லோவரோ இல்லை ஒரு ஜர்க்கினோ ஜாக்கெட்டோ எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லையும் அந்த பிரச்சனை இருக்கா? எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லையும் அந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ண ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லயும் அப்படிதான் இருந்தது, அண்ட் மற்ற ஸ்டேஷன்ஸ்லயும் அப்படிதான் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். பட் அதர்வைஸ் மற்ற ஆஃபீஸ்லலாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான குட்டி குட்டி சேலஞ்சஸ் அண்ட் லைஃப் அண்ட் நம்மளோட ஒர்க் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய சேலஞ்சஸ் இதெல்லாத்தையும் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா. அண்ட் It is Wednesday today, Thursday, Friday, 2 நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போங்க இந்த வாரத்தை. சரி, எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்? சோ ஃபார் சோ குடா. ஐ ஹோப் இட் இஸ் பின் குட் டு யூ, கைண்ட் டு யூ. இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க, இப்படிதான் இருக்கும். இதையும் தாண்டி வந்துடும் நம்ம சரியா. ஆஸ் ஆல்வேஸ் இப்பிலேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் வெரிசல் மார்னிங்ல நான் மட்டும்தான் பேச போறேன். இன்னைக்கு வந்து லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா அவர்கள் ஜாயின் பண்ண போறது கிடையாது. அதனால நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்க போறோம். நிறைய பாட்டெல்லாம் உங்களுக்காக இருக்கு. அண்ட் பிகின் வித் இன்னைக்கு அப்படியே பிரீசி மூட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, நான் போகிறேன் மேலே மேலே பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு அந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி விடுதலையிலிருந்து காட்டுமல்லி பாட்டு, மெர்சல் படத்திலிருந்து நீதானே பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன் சரியா. அனுப்ப ஆரம்பிங்க மெசேஜஸ் எல்லாம். ஆல்ரெடி வந்து சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு முன்னாடி 6:00 எனக்கு குட் மார்னிங் அனுப்புறீங்க, பரவாயில்ல, நைஸ். ஸோ எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியா அனுப்புவீங்களா சரியா? KIRTHANA இதுதான் ஸ்பெல்லிங். KEERன்னு டைப் பண்ணீங்கன்னா என்னோட பேஜ் வராது. ஓகே, ஸோ தேடி இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ் பண்ணுங்க. எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க ஊர்ல வெதர் எப்படி இருக்கு? வெயிலா, மழையா, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன விசேஷங்கள் எல்லாத்தையும் எனக்கு டைப் பண்ணி அனுப்புவீங்களா? நானும் ரீட் பண்றேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங்.
1: Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய
3: சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

ஜூன் ஒன்லி.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஆஹா, இவங்களுக்கு சொல்லிட்டாங்களே, நமக்கு இன்னும் சொல்லலையே அப்படின்னு நம்ம எல்லாரும் இன்னும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்டேட் தான். வேற என்ன, இதில் தான் ஹாலிடேஸ் பப்ளிக் செக்டருக்கு அறிவிச்சாச்சு. நேற்று வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டாங்க 9 days ஹாலிடேஸ் வருது. பப்ளிக் செக்டருக்கும் ஹாலிடேஸ் வந்து அறிவிச்சாச்சு. யூஏயோடைய ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்க வெளியிட்டிருந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி அவங்க சொல்லியிருந்தது, திங்கட்கிழமை May 25 வெள்ளிக்கிழமை May 29 வரைக்கும் ஈத் அல்லதா ஹாலிடேஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சாட்டர்டே சண்டே சேர்த்தோம்னா 9 நாட்கள் அப்படி சொலைய பல்காக வந்து கிடைக்க போகுது. 9 days ஹாலிடேஸ் ஸ்கூல் பசங்களுக்கும் சொல்லியாச்சு, பப்ளிக் செக்டருக்கும் சொல்லியாச்சு, நமக்கும் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆமாம், ஆனால் ஞாபகம் இருக்கா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இனி ப்ரைவேட் பப்ளிக்னெலாம் நம்ம பிரித்து பார்க்க போகிறது கிடையாது, 2 செக்டர்ஸ்க்குமே வந்து ஒரே நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு தெரியலையே, அப்படி பார்த்தோன்னா நமக்கும் 9 days வருமா, வந்தால் நல்லா தான் இருக்கும். வெளியூர்கள்லாம் போனால் பரவாயில்ல, ஆனால் 9 days இங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் தெரியல. நிறைய வேலைகள்லாம் வந்து நம்ம லோக்கலி பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்போம், வீட்டில் ஏதாவது சில வேலைகள் ஆர் டூரிஸ்ட் மாதிரி இங்கேயே சுற்றி பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் எதுக்குமே வந்து ஃபேவரபுளாக இல்லாத ஒரு வெதர் தான், பிகாஸ் இதில் ஹாலிடேஸ் சமயத்தில் பீக்காக இருக்க போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். எனி வே, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பிரேம், வணக்கம் கோமினி, நல்லா இருக்கீங்களா? இந்த டிராஃபிக்கில் ரொம்ப சிரமமாக இருக்குங்க அப்படின்னு எங்கூர் பாஷையில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு பிரேம். அண்ட் அப்துல் அசீம், குட் மார்னிங் டு யூ டூ. ஷார்ஜாலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குமார் ஃப்ரம் ஜப்பான், காலை வணக்கம், இன்றைக்கி உங்கள் குரல் வித்தியாசமாக இருக்குது, சுகமில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க, சுகமில்லை, கோல்டு, அதனால தான் வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. முகமது சாதிக் வந்து, குட் மார்னிங், ஐம் லிஸ்னிங் ஃப்ரம் துபாய், விஷிங் ஆல் தி ஆர்ஜேஸ் அண்ட் தியர் ஃபேமிலிஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் டே அஹெட், கீப் ஸ்ப்ரெடிங் ஸ்மைல்ஸ், பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ன்னு அனுப்பியிருக்காரு. சச் அ ஸ்வீட் மெசேஜ், தேங்க்யூ, தேங்க்யூ சாதிக். அர்ஷத் வந்து, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன், துபாயில் இருக்கிற என்னோடய ஆஃபீஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு 311 ஹியூஜ் டிராஃபிக்கில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, ஷார்ஜாலேருந்து காலையில் 6:30 நான் கிளம்பினேன், இன்னும் நான் ரீச் ஆகலை, நேஷனல் பெயிண்டே இன்னும் ரீச் ஆகலைன்னு பாவம் 7:30 எனக்கு அனுப்பியிருக்காரு. என்னங்க பண்ணுறது, இப்போ ஏதோ பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா ரோட்ஸ் எல்லாம் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. பட் தெரில, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பாப்புலேஷனும் ஒரு பக்கம் இருக்குது, கொஞ்சம் பேர் இல்லைனாலும் இப்போ பாப்புலேஷனும் ஜாஸ்தியாக தான் இருக்குது, இல்லைனா இவ்வளோ டிராஃபிக் இருக்குமா சொல்லுங்கள். இதுதான் வந்து ஒரு $1,000,000 க்வெஸ்சன், இதுக்கான ஒரு பதில் கிடச்சிதுன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நான் என்ன பண்ணுறது, துபாய் பக்கம் வீடை மாற்றிட்டு வரது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே சொல்யூஷன் இல்லையா, வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் பல விஷயங்களை கன்சிடர் பண்ணணும், ஒரு எமிரேட்லேருந்து இன்னொரு எமிரேட்டுக்கு நம்ம வீடெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா இல்லையா. எனிவே கொஞ்சம் பொறுமையாக வாங்க, சரியா, டென்ஷன் ஆகாமல். யோகராஜ் வந்து, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், அபுதாபியா, ஐ மீன் அபுதாபி ஷாபியாலேருந்து நான் கேட்குறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அபிலாஷ், ஹாய், குட் மார்னிங், ஹாவ் அன் அமேசிங் டே உங்களுக்கும். சர்தார் கான், குட் மார்னிங் டு யூ டூ. தேவா, குட் மார்னிங், இனிய காலை வணக்கம், சரியானது என நம்புகிறேன், உங்கள் உடல்நிலை அப்படின்னு அனுப்பியிருக்காரு, சரியாயிட்டே இருக்கு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் தேவா. ஜூடிசன் வந்து, ஹாவ் அ லவ்லி டே அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரவிசங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார், வேறு யார், சையத் முகமது, குட் மார்னிங் டு யூ டூ. அப்புறம் சியான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாவ் அ நைஸ் டே, ராசல்ஹேமாலேருந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன், நோ டென்ஷன் அபவுட் டிராஃபிக் அப்படின்ட்டு, நல்லதுங்க இல்லையா. எனிவே அதுக்கப்புறம் நுஸ்லி ஹமீம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, வாட் அ வே டு ஸ்டார்ட் தி டே வித் 3 சாங்ஸ் அப்படின்ட்டு, ஐம் ஹாப்பி தட் யூ என்ஜாய், நைஸ். அப்புறம் ஜெயக்குமார் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா, குட் ஆஃப்டர்நூனா, என்னங்க, ஓ மதிய நேரம் மாதிரி வெயில் அடிக்கிறதுனால சொல்கிறீங்களா, குட் ஆஃப்டர்நூனு. ஆக்சுவலி ஆமாம், பார்த்தா வந்து ஒரு 12 மாதிரி தான் இருக்குது. சக்கீர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹலோ குட் மார்னிங் அப்படின்ட்டு. சஞ்சய் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் சேச்சி, ஹவ் ஆர் யூ, நான் நீங்களுடைய மார்னிங் ஷோஸ் ஃபேன் ஆனு, ஸோ யோர் மெர்சல் மார்னிங் ஷோ ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு, யுவர் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு. தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ. அனுப்புங்க மெசேஜஸ் ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு. சரியா, நானும் பாக்குறேன். KIRTHANE அந்த ஸ்பெல்லிங்ல தேடிங்கன்னா தான் என் பேஜ் வரும். ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்க, எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், வெயிலா மழையான்ட்டு. தமிழ்நாட்டில் வேற வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல நல்ல மழை பெய்ய போதுன்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல கூட மழை பெஞ்சது, இன்னும் சில இடங்கள்ல எல்லாம் மழைக்கான வாய்ப்புன்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜே இதுதான், வெயில் வந்து அப்படியே பீக்ல சுட்டடிக்கும் பொழுது அந்த கோடை வெயில் வந்து அப்படியே தணிச்சிரும் சூட்டை இல்லையா. இங்க அதுக்கான வழியெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. லெட்ஸ் சீ, அடுத்ததா வந்து டூட் படத்துல இருந்து ஒரு பாட்டு, இந்த 90s காதலர் தினம்ல இருந்து ஒரு பாட்டு, இந்த தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல சந்திரமுகி படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமா?
2: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4. We'll be back.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை.
1: NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
4: For appointments call 800-6624.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:45 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். டிராபிக் எங்க இருக்கு, எப்படி இருக்கு? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: ஆல் ரைட், செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அங்கே ஒரு கிராஷ் வேற, தினமும் அங்கேயும் ஒரு கிராஷ் நடக்குது. ஷார்ஜா ரிங் ரோட்லையும் எல்லா டைரக்ஷன்லையும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பேரூத் ஸ்ட்ரீட், அல்லாதா ஸ்ட்ரீட், அப்புறம் மிதியன்ன ஸ்ட்ரீட், அது தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், 311 நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. E11 வேற ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. மம்சார் சைடில் எனக்கு இங்கே காட்டுது. வேற எங்கே ரிங் ரோட் சொல்லிட்டேன் இல்லை, 611 வந்து டிராஃபிக் அண்ட் 611 ஒன்று ரெண்டு கிராஷஸும் வேற பார்க்க முடியுதா, அதனால அங்கே ஸ்லோ மூவிங் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வேற எங்கே துபாய்க்குள்ளே ராசல்கூர் ரோடில், அப்புறம் இந்த வர்சான் பக்கத்தில் அந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்குமே, அந்த ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய ரோட்ஸில், இது வந்து அல்கேலா, ஆமாம், இங்கே இந்த JVC JVT சைடில் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் இருக்குது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: All right. யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 கால் பண்ணி நீங்க கேட்கலாம். மனஸ்தோட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்காக பிளே பண்ணுவேன் நான். சரியா? யாருக்கு ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
2: ஹலோ, குட் மார்னிங்.
0: யார் பேசுறீங்க?
2: யோகராஜ்
0: பேசுறீங்க. ஓ, வீக்லி 4 days 5 days துபாய் வந்துருவீங்களா நீங்க?
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஆஹா, ஓகே. அப்ப வீக்கெண்டுக்கு தான் அபுதாபி போறது? அப்ப இன்னைக்கு
2: நான் இங்க டிரைவர் வர்க் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில, அப்ப டெய்லி எனக்கு மெட்டீரியல் ஃபேக்டரியில துபாயில பிடிஐ இதெல்லாம் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணலாம்.
0: அப்ப துபாய் டிராபிக் உங்களுக்கு பழகி போனதுதான் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரி யோகராஜ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு அயன் படத்துல இருந்து விழி மூடி யோசித்தால் அந்த பாட்டு.
0: விழி மூடி யோசித்தால், ஓகே, கண்டிப்பா ப்ளே பண்றேன். சரியா?
2: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ,
0: தேங்க் யூ, பாய். சோ அவருக்காக விழி மூடி யோசித்தால் பாட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பிரேக்கு அப்புறமா நான் ப்ளே பண்ணுவேனா? அண்ட் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் வந்து என்ன நடக்க போகுது, பெரிய ஒரு டவுட்ஃபுல்லாலாம் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். அண்ட் நம்ம ஊரில் வேற நிறைய ஊர், நம்ம தமிழ்நாட்டில் நிறையா ஊர்களுக்கெல்லாம் வந்து கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தஞ்சை, மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் சென்னையில் கூட மழைக்கான வாய்ப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துருந்துக்க சொல்வீங்களாம். சரியா? ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா நம்ம யோகராஜ் கிட்ட பாட்டு. அயன் படத்துல இருந்து
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
3: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
4: Hi, I'm Neha. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree ya secure pannunga.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, IUML ஆகிய திமுக கூட்டணி கட்சிகளிடம் விஜய் ஆதரவு கோரினார். அதில் 5 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு தாவிக்காவுக்கு ஆதரவளித்தது. தாவிக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக தலா 2 எம்எல்ஏக்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் அறிவித்தன. இதன் மூலம் தாவிக்காவின் பலம் 120 உயர்ந்தது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைத்ததால் கடந்த 10 தேதி தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவிக்கா அரசு தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் 13 தேதி இன்றைக்குள் நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் அர்லிகர் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாவிக்கா அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியதுடன் வாக்கெடுப்பு இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. தங்கம் மீதான சுங்க வரியை 6% இருந்து 15% மத்திய அரசு உயர்த்தியது. இதில் 10% அடிப்படை சுங்க வரி என்றும் 5% வேளாண் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு கூடுதல் வரி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கம் உள்ளிட்ட உலோக இறக்குமதியை குறைப்பது, வர்த்தக பற்றாக்குறையை மட்டுப்படுத்துவதுதான் அரசின் திட்டம் என வர்த்தகத்துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனால் ஆபரண தங்கம் விலையும் வெகுவாக அதிகரிக்கும் என தெரிகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டு மக்கள் தங்கம் வாங்குவதை ஓராண்டு காலம் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் தங்கத்தின் மீதான சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2024 ஜூலையில் தங்கத்தின் மீதான சுங்கவரியை 6% மத்திய அரசு குறைத்திருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
3: தித்வா அனர்த்த நிலவரம்

0: கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். தித்துவா சூறாவளிக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டுஈடு வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடம் தனித்தனியாக கேட்டறிந்து கொண்டார். 2026 மே 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை து ஹிஜ்ரா பிறையை பார்ப்பதாக எமிரேட்ஸ் ஃபத்வா கவுன்சில் அறிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மையத்துடன் இணைந்து கத்ன் பிறை கண்காணிப்பு, துபாய் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள் துறையுடன் இணைந்து துபாய் பிறை கண்காணிப்பு மற்றும் ஷார்ஜா விண்வெளி மற்றும் வானியல் மையத்துடன் இணைந்து ஷார்ஜா பிறை கண்காணிப்பு துறை உட்பட ஐக்கிய அமீரகம் முழுவதும் உள்ள தேசிய வானியல் ஆய்வகங்கள் மற்றும் மையங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த பிறை கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று கவுன்சில் கூறியுள்ளது. இந்த செயல்முறை சமீபத்தைய முறைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடத்தப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அரசு ஊழியர்களுக்கான ஈத் அல்அதா விடுமுறை திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 25 முதல் 29 வெள்ளிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றது. பொதுத்துறை ஊழியர்கள் மொத்தமாக 9 நாட்கள் தொடர் விடுமுறையை பெறுகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று சீனா செல்கின்றார். 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அவர் சீனா செல்கின்றார். சுமார் 1 தசாப்த காலத்திற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். உலகில் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 வழங்கும் கடல் வழி போக்குவரத்தை தொடர்ந்து தடுத்து வரும் இந்த மோதலை தீர்க்க சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கின் உதவியை நாட வேண்டியிருக்கும் என்று தாம் எண்ணவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் விடயத்தில் எங்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படும் என்று நான் நினைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அமைதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ நாம் எப்படியாவது இதில் வெற்றி பெறுவோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் 44 பந்துகளை முகம் கொடுத்த சாய் சுதர்ஷன் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். வாஷிங்டன் சுந்தர் 33 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்க செய்யப்பட்டார். 169 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14.5 ஓவர்களில் 86 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. அணி சார்பில் அதிகபட்சமாக அணித்தலைவர் பேட் கமின்ஸ் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சலீல் அரோரா 16 ஓட்டங்களையும், ஹென்ரிக் கிளாசன் 14 ஓட்டங்களையும், இஷான் கிஷன் 11 ஓட்டங்களையும் பெற்றனர். அணியின் ஏனைய வீரர்கள் 10 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்க செய்யப்பட்டனர். ஜிடி அணியின் பந்துவீச்சில் கேகிசோ ரபாடா, ஜேசன் ஹோல்டர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், பிரசீத் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளையும், முகமது சிராஜ் மற்றும் ரஷீத் கான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதற்கமைய சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 86 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 82 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. ஐபிஎல் தொடரின் புள்ளிப்பட்டியல் அடிப்படையில் இந்த வெற்றியுடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி 16 புள்ளிகளை பெற்று முதலிடத்திற்கு முன்னேறியது. RCB அணி 2 இடத்தில் நீடிப்பதுடன் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 14 புள்ளிகளுடன் 3 இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளது.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 40 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். மலைப்பாங்கான பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேட்பீங்க. கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89.4

தொடங்கியது திரு விஜய் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. விஜய் ஆட்சி நீடிக்குமா சற்று நேரத்தில் தெரியுங்கிற மாதிரி பார்க்க முடியுது நம்மளால. ஸோ யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கறது லைவா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, சோசியல் மீடியாலையும் நீங்க அதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சர்வதேச அருங்காட்சியகம் தினம், அதாவது இன்டர்நேஷனல் மியூசியம் டே ஒட்டி இங்க நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல மியூசியம்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி எல்லாம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அபுதாபியில் பார்த்தா 3 நாட்களுக்கு இலவசமாக சில அருங்காட்சியகங்கள் அண்ட் கலாச்சார தலங்கள் வந்து போய் பார்க்கலாம் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் சாதியத் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்ட்ல 16th to 18th மே, இப்போ நான் சொல்றது எல்லாமே 16th to 18th மே வந்து ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். லூவ்ர் அபுதாபி, ஓ சச் அ பியூட்டிஃபுல் மியூசியம், நான் இன்னும் போனதே கிடையாது. ஸோ லூவ்ர் அபுதாபி அதுவும் வந்து ஃப்ரீ என்ட்ரி உங்களுக்கு. ஜாயத் நேஷனல் மியூசியம், கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அல் மக்தா மியூசியம், அலேன் மியூசியம், அலேன் கல்ச்சுரல் சைட்ஸ், அபுதாபியோடைய லைப்ரரிஸ், கசர் அல் ஹொசன், அதுக்கப்புறம் மனாரத் அல் சாதியா, டெல்மா மியூசியம் சொல்லி இந்த அருங்காட்சியகங்கள்லாம் நீங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம துபாயிலையும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சில மியூசியம்ஸ் எல்லாமும் இந்த சர்வதேச அருங்காட்சியகம் தினத்தையொட்டி ஃப்ரீயாக வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம், மக்கள்லாம் போய் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷன் துபாய் அருங்காட்சியகம், லைக் நம்ம துபாய் எக்ஸ்போ சிட்டியில் அமைஞ்சிருக்கலையே, அங்கேயும் வந்து பொதுமக்கள் போய் ஃப்ரீயாக போய் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஓகே, டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. எனக்கு வந்து பிரேம் கொஞ்ச நேரம் முன்னாடி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, எப்படி இருக்கீங்க கீர்த்தனா, ஹெவி டிராஃபிக் மலிஹார் ரோட் 2611 எக்ஸிட், நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோட் டவுன் ஹால் டிராஃபிக்கே பரவாயில்லையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும், ஜாப்ஸாக்கு போயிட்டு இருக்கேன் நான் ஷார்ஜாலேருந்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது ஒன்று. வேற நிறைய இடங்கள்லையும் வந்து நம்மளால டிராஃபிக் பார்க்க முடியுது. ஸோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க, சரியா? இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சிவா மனசுல சக்தி, அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா படங்கள்ல இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்றேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: பொங்கல் வடை

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: யாருக்கெல்லாம் நேற்றுக்கு இந்த பெஸ்ட் ரேட் கிடைச்சது? வரலாறு காணாத வீழ்ச்சி நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு யூஏ திரம்க்கு நிகராக நம்ம பார்த்தோம்னா 26 ரூபாய் ஒரு திரம்ங்கிறத தாண்டி போச்சு. இல்லை 26 ரூபாய் அண்ட் எத்தனை காசுகள், 26 ரூபாய் அண்ட் 8 காசு வரலாறு காணாத வீழ்ச்சியாக நேற்றுக்கு நடந்தது இல்லையா. அண்ட் நேற்றுக்கு மாலை ஒரு 6 மணி படி பார்த்தோம்னா இங்கே நம்ம அமீரக நேரப்படி பார்த்தா 26 ரூபீஸ் அண்ட் 8 பைசேக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு யூஏ திரும்ப நிகரான இந்திய ரூபாயோடைய மதிப்பு கொஞ்சம் பெட்டராகி 25 ரூபாய் 96 காசுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தங்கத்தினுடைய விலை எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்த்தோன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது 567 திரம்ஸ், 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்குது 525 திரம்ஸ், 25 ஃபில்ஸாக இருக்குது. ஊரில் வந்து நம்ம பார்த்தோன்னா தங்கத்துடைய விலை வந்து கிராமுக்கு சுமார் 1,000 ரூபாய் ஆகின தங்கத்தினுடைய விலை வந்து உயர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ 8,560 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கு ஊர்ல ஆபரண தங்கத்தினுடைய விலைன்னு போட்டிருக்காங்க. 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு சென்னையில ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு. அண்ட் சொன்ன மாதிரி 1 கிராம் தங்கம் வந்து 15,400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு, 1,070 ரூபாய் உயர்ந்து. இதுதான் வந்து ஊர்ல தங்கத்தினுடைய விலை நிலவரம். அண்ட் மரம் கொத்திய பாட்டு உங்களுக்கு அடுத்துதான் அப்ளை பண்ண போறேன். வெள்ளியும் வந்து நம்ம பார்த்தோம்னா கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்திருக்கு பேக் இன் இந்தியா. அண்ட் சென்னையில் வந்து வெள்ளி 1 கிராமுக்கு 330 ரூபாய் அப்படிங்கிறதுல ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட் நவ். ஓகே, ஸோ மரம் கொத்திய பாட்டு நம்ம அடுத்தா கேட்க போகிறோம். அண்ட் தென் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு பாட்டு, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், நம்ம தீ பாட்னு ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சாங் ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கும் ஆசை தான். இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து நிறைய பேர் இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் எல்லா சாங்ஸும் மாற்ற முடியாது, ஏன்னா பலமுறை சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேட்குற பாட்டெல்லாம் வந்து ஒன்றுனா எடுத்தெடுத்து வைக்கிறதுக்காக இங்கே ஒருத்தர் இருக்கார் இந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஷோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை நீங்கள் கேட்குற பாட்டு பிடிச்ச பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது சரியா. ஸோ மற்றவங்கெல்லாம் ப்ளீஸ் கோச்சிக்காமல் நம்ம ப்ளே பண்ணுற இந்த நல்ல நல்ல பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ண வைக்கலாம் சரியா. அண்ட் வெதரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்லி டெம்பரேச்சர் கம்மியாகுங்கிற மாதிரி ஒரு செய்தி நான் பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியிலையும் வந்து பார்த்தா டெம்பரேச்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் வெயில் வந்து ஒரு பக்கம் மண்ட மேலே அடித்தாலும் மரத்தடியில் ஆர் பில்டிங்கோடைய நிழலில் நம்ம நடந்து வரும்பொழுது கொஞ்சம் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஜாஸ்தியாக வந்து மத்தியான நேரங்களில் இருக்குனாலும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது ரொம்ப ஹியூமிடாக இல்லாமல் இருக்கும், பெட்டராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல ப்ளசண்ட்டான காற்று வீசுங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் என்ஜாய்.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: ஹாசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசத்தை வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சப்பாடி அடிக்க போறேன்.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
4: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
2: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
7: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
8: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
7: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
8: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
9: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
11: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
12: Golden Song of the Hour.
10: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
7: என்னது,
8: வெறும் 2 இட்லியில 15 grams புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
9: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
10: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
12: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: நடக்கக்கூடிய டிரால உங்களுக்கு மட்டும் பரிசு கிடைச்சு வைங்களேன், பொண்ணு பொருள் என்ன வேணாலும் நீங்க வாங்கி சந்தோஷமா உங்க லைஃபே வந்து மாத்தலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போயிட்டு நீங்க டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும், மாபெரும் 5 மில்லியன் திரும்சோ இல்ல மாசிவ் 30 மில்லியன் திரும்சோ நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல. சோ இன்னைக்கு புதன்கிழமை ஆல்ரெடி நீங்க டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்து சனிக்கிழமையும் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, தி யூஏஇ லாட்டரி டாட் ஏஇ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே ஜஸ்ட் கீப் யோர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து கடந்த சில வாரங்களில் வின்னர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா, அவரும் இப்படிதான் மாபெரும் பரிசான 5 மில்லியன் திரும்பி ஜெயிச்சு அவருடைய வாழ்க்கையை வந்து மாத்தி அமைச்சிருக்காரு. அதனால நீங்களும் உங்களுடைய லைஃபையே வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் வழிவகுக்கிறாங்க, த யூஏஇ லாட்ரி. ஓகே, ஸோ தி யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க டிக்கெட்ஸை வாங்குங்க. அண்ட் ஜஸ்ட் கீப் ப்ரேயிங் உங்களுடைய பேர் வரணும் அப்படின்ட்டு. அண்ட் திஸ் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை தி GCGRA. ஃபார் 18 அண்ட் அபவ் ஓன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆல் தி பெஸ்ட்.
1: மெர்சல் மார்னிங் ப்ராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாம் தலைமையிலான அமைச்சரவை மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். அரசின் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அரசியல் கட்சியினர் உரையாற்றி வருகின்றனர். தாவைக்கா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக ராஜேஷ்குமார் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவைக்காவின் 5 வருட ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக வன்னியரசு தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வன்னியரசு தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்தார். ரத்தன் பண்டித்தை அரசு பதவியில் நியமித்தது ஏன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். குதிரை பேரம் நடந்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 8 நாட்களாகியும் முதலமைச்சர் இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை. முதலமைச்சர் பதவிக்காக கேரள காங்கிரசில் பல்வேறு குழுக்கள் முயற்சிப்பதால் முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியவில்லை. தேர்தலில் போட்டியிடாத வேணுகோபாலுக்கு முதலமைச்சர் பதவியை தருவதற்கு காங்கிரசில் எதிர்ப்பு எழுந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 17 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது பெருக்கெடுத்து வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி இந்த தகவல் பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMPST ஹேரத் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த 22 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கெஸ்பாப் பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தின் வயாங்கோடையில் 145.5 மில்லிமீட்டரும் வத்துப்பீட்டி பலவில் 105.5 மில்லிமீட்டரும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடனான போரின் செலவு கிட்டத்தட்ட 29 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இதேவேளையில் இந்த மோதல் தொடர்பாக டிரம்ப் மீது விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா தெஹ்ரானின் சமீபத்திய சமாதான திட்டத்தை ஏற்க வேண்டும் அல்லது தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் கூறினார். போர் நிறுத்தம் உயிர்காக்கும் கருவியில் இருப்பதாக டிரம்ப் கூறிய

0: மற்றும் விதிமுறைகளுக்கிணங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பட்டியலில் 16 தனிநபர்களையும் 5 நிறுவனங்களையும் சேர்ப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் அளித்த 2026 ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் 63 கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதோடு தொடர்புடைய வலையமைப்புகளை சீர்குலைத்து தகர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: உலக சந்தையில் எண்ணெய் விலை சற்று சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1.36% சரிந்து 100.8 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பாய்கச்சா எண்ணெய் விலை 1.30% சரிந்து 106.3 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 1 ounce தங்கத்தின் விலை 0.58% உயர்ந்து 4,706.35 உள்ளது. இந்த விலை உயர்வு அமீரகம் மற்றும் சென்னை சந்தைகளிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.

0: தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆர் கேட்டுட்டு இருப்பீங்க, செய்திகள்லையும் வந்து நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தா ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனி நம்பிக்கை இருக்கு, அதை வந்து நான் மதிக்கிறேன். ஆனா ஜோதிடத்தை அரசு மயமாக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தாவேக அரசுக்கு எதிராக வந்து திரு தமிமும் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ முற்போக்கான ஜனநாயகத்தை வந்து ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அதனால நீங்க பண்ணியிருக்கிறது வந்து தவறு, நான் வந்து அதை கண்டிக்கிறேன், அதை எதிர்க்கிறேங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் வந்து அவங்களுடைய கருத்தை இந்த மாதிரி ஓப்பனா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பரபரப்பா பார்க்கப்படுது. என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:13 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், வெடி படத்துல இருந்தும் எங்கேயும் காதல் படத்துல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: வரிசையாக வந்து இப்போ ஈதல்ல தான் ஹாலிடேஸ் அறிவிச்சிட்ருக்காங்க. ஸ்கூல்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க, ஷார்ஜாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு, துபாய் ஸ்கூல்ஸ்க்கு, இப்போ பப்ளிக் செக்டருக்கும் ஹாலிடேஸ் சொன்னாங்க. இப்போ அதையொட்டி பார்த்தோன்னா அஜ்மானில் ஈதல்ல தான் ஹாலிடேஸ் வந்து பப்ளிக் சாரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வழங்கியாச்சு. ஆமாம், ஸோ இது எந்த மாற்றமும் கிடையாது. 25th இருந்து 31st May வரைக்கும் ஹாலிடேஸ் இருக்க போகுது. அண்ட் மண்டே June 1st ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு ரெசியூம் ஆக போகிறாங்க, விச் மீன்ஸ் 9 ஹாலிடேஸ் இருக்க போகுது. அண்ட் ஷார்ஜால் ஆக்சுவலி வந்து 10 ஹாலிடேஸ், ஏன்னா ஃப்ரைடேயும் வந்து ஹாலிடே இல்லையா, அதனால எக்ஸ்ட்ராவா 10 ஹாலிடேஸும் இருக்க போகுது. பிகாஸ் இந்த ப்ரீவியஸ் வீக் ஃப்ரைடேலேருந்து கேல்குலேட் பண்ணால் 10 ஹாலிடேஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது?
4: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை
4: வாழ்க்கும்.
6: Holding. Terms and conditions apply.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: 9:26 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க ஹாலிடேஸ். 9 நாட்கள் இல்லையா, 9 to 10 days வந்து ஹாலிடேஸ் கிடைக்குது அப்படிங்கும்பொழுது யூஏஇல இருக்கிறதுக்கு பதிலாக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மனசு இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல விசாக்காக வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தான் விசா டெஸ்டினேஷன், ஐ மீன் விசா ஃப்ரீ டெஸ்டினேஷன்ஸ் இருக்கே. நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எத்தனை இடங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ ஆகவோ இல்லை விசா ஆன் அரைவலில் வந்து போகலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணும்பொழுது எல்லா இடங்களுக்கும் போக முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போகலாம். அதில் வந்து க்ரௌட் ஃபேவரட் ஆர் ஆல் டைம் ஃபேவரட் ஆர் நோ பிரெய்னர் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஜார்ஜியா, அர்மீனியா இதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள்னு நம்ம பார்த்தோம்னா இந்தோனேஷியா, இந்தோனேஷியா கூட வந்து நீங்கள் போகலாம். இந்தோனேஷியா வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கண்ட்ரி. அண்ட் இந்தோனேஷியாங்கும்பொழுது நிறைய பேருக்கு இந்த பாலி மட்டும்தான் தெரியும், பட் பாலியை தாண்டியும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி. ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் ஹியூமிடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இந்தோனேஷியா அதுக்கப்புறம் தாய்லாண்ட் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் மழையும் பெய்யக்கூடிய ஒரு டைம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதனால் நீங்கள் போகிறதுனா அந்த பக்கம் போகலாம். ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி இந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் போகிறதுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணோன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ராவல் டைம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் இல்லாமல், பல மணி நேரம் இல்லாமல் சீக்கிரமாக வந்து போகலாம். ஸோ இந்தோனேஷியா போகிறதுனா நீங்கள் போங்க. அண்ட் அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா மால்தீவ்ஸ் நீங்கள் போகலாம். மால்தீவ்ஸ் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். மால்தீவ்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் பணம் வந்து கையில் நல்லா தாராளமாக வச்சுட்டு போகணும்னா இட் வில் பி நைஸ். ஏன்னா மால்தீவ்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும், ஐலண்டில் போயிட்டு ஜஸ்ட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அழகான பியூட்டிஃபுல்லான ப்ரிஸ்டீன் ப்ளூ வாட்டர்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். சைலண்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் பார்ட்னரோட போய் என்ஜாய் பண்ணணும். அப்படி அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இயற்கையோடு சேர்ந்து டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட்டு ஜாலியாக வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பா எல்லாம் போயிட்டு அப்புறம் லைட்டாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மால்தீவ்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் மால்தீவ்ஸ் போக முடியாதவங்க வந்து சேஷல்ஸ் போகலாம். சேஷல்ஸும் வந்து அழகான ஒரு கோஸ்டல் இடம் தான். அண்ட் மால்தீவ்ஸை விட கொஞ்சம் கம்மி தான், இட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் ஆஸ் மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சேஷல்ஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக போகலாம். பியூட்டிஃபுல்லான வேர்ல்ட் கிளாஸ் பீச் டெஸ்டினேஷன் அது. அண்ட் ஜாலியாக இருக்கும். யூஏ ரெசிடென்ஸ்க்கெல்லாம் வந்து வீசாலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஆன்லைனில் அந்த ட்ராவல் ஆத்தரைசேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு நல்ல ஒரு ஒரு ஒரு ஃபன் டைம், அட் த சேம் டைம் அவங்களும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி அவங்கள நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஐ வுட் சே ஹேண்ட்ஸ் டவுன் கென்யா. ஏன்னா கென்யா வந்து இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதுவும் கென்யா அப்படின்னாலே வந்து இந்த மசாய்மாரா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மசாய்மாரா கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த மசாய்மாரா நேஷனல் பார்க்கில் வந்து அனிமல்ஸோட நேச்சுரல் ஹேபிட்டட்ல அவங்களுடைய இயற்கையாக அவங்க வாழக்கூடிய இடத்துல நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் அங்கே வந்து முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்றுன்னு பார்த்தோம்னா இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ். என்னதான் வந்து அவங்களுக்குள்ள எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் குட்டியூண்ட ஒரு பூச்சியிலேருந்து ஒரு மிகப்பெரிய யானை, ஜிராஃப் அண்ட் சிங்கம் வரைக்கும் அங்கே வந்து அவங்க பாட்டுக்கு கோ எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால ப்ளீஸ் நீங்கள் வந்து போகணுன்னா கென்யாவுக்கு போங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் மசாய்மாரா, அங்கே இன்னும் சில நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் ஆன்லைனில் எடுக்கணும். அது வந்து இட் இஸ் நாட் அ பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களுடைய கண்ட்ரியினுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷனுக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் நீங்கள் பே பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. இஃப் ஐம் நாட் ராங் இட்ஸ் சம்வே பிட்வீன் 100-150 திரும்ஸ்குள்ள தான் நினைக்கிறேன் இப்போ பர்சன். அதனால் நீங்கள் பே பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம் சரியா. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ்வலாக இருக்கிற இடங்கள் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் ஆல்சோ உஸ்பெகிஸ்தான் கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கண்ட்ரி உஸ்பெகிஸ்தான். அகெயின் உஸ்பெக்கில் வந்து நம்ம பார்த்தோம்னா அழகழகான ஆர்கிடெக்சுரல் பிளேசஸ் எல்லாம் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நிறைய மாஸ்க் எல்லாம் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஈத் டைமில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உஸ்பெகிஸ்தான் போகலாம். அண்ட் மொரீஷியஸ் கூட நீங்கள் போகலாம். ஸோ மொரீஷியஸும் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். ஒரு குவிக் பீச் ஹாலிடே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ இவ்வளோ இடங்கள் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆர் யூஷுவல் ஜார்ஜியா, அர்மீனியா, அஜர்பைஜான். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு பிளான் பண்ணி சட்டு உடனே டிக்கெட்டை போட்டு போயிட்டு வாங்க. YOLO, you live only once, one life, go enjoy.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga. Oh, yeah.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: யூஸ்வலாக இருக்கிற ரோட்ஸ் எல்லாத்துலேயும் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. 311, 611 முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும். அண்ட் ஹெஸா ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தா ரெண்டு கிராஷ் ஒன்று இருந்தது ஆன் த வே டு உமோட்டா சிட்டி ஸ்டுடியோ சிட்டி பக்கத்தில். அந்த பக்கம் போறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்.
0: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings.

0: பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
4: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
11: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
12: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
13: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
3: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
3: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது,
4: வெறும் ரெண்டு இட்லியில 15 grams புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: You are with Kirtana on Mirasol Morning.
9: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: 9:55 ஆகுது. மெடிசன் மார்னிங் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான ரிமைண்டர், உங்க வீட்டில் வந்து மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ மீன் பசங்க இருக்காங்க, நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நல்ல எக்ஸ்போஜரோட, குளோபல் எக்ஸ்போஜரோட படிக்கணும், டாக்டர் ஆகணுன்ற கனவோடு இருக்காங்கன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பை இன்டர்நேஷனல் பாத்வேங்கிற பேரில். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யூஏயில் அவங்க முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் உலகத்தினுடைய டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ருமேனியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெக், கானாவில் அவங்க கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுளான ஃபீஸில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் ஆகட்டும், குளோபல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒண்டர்ஃபுல்லாக இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு, சரியா? மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது www.gmu.ac.ae, அதாவது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு gmu.ac.ae வெப்சைட் விசிட் பண்ணுங்க, இல்லைனா 056-549-5755 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை நாம மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு pathway@gmu.ac.ae அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் தி வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கு ஆதரவு அளிக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. எண்ணிக்கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது. அரசு குதிரை வேகத்தில் செயற்படும், குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு அல்லவென்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். முந்தைய அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சௌமியா அன்புமணியின் கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதாகவும் அவர் கூறினார். அரசு நிச்சயமாக மதசார்பற்ற அரசாக செயற்படும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 3.21 கோடி மக்களால் நிராகரிக்கப்பட்ட தாவேக அரசு மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே செல்வதாக அவர் கூறினார். வாக்களித்த தொகுதி மக்களுக்கு விஜய் இன்னும் நன்றி கூட சொல்லவில்லை என்று உதயநிதி தெரிவித்தார். பிளவுபட்டுள்ள அதிமுகவின் ஒரு பிரிவை முதல்வர் நேற்று சந்தித்ததை சுட்டிக்காட்டிய உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் அங்கு செல்வதற்கு முன்னர் புஷ்பா திரைப்பட பாணியில் சோஃபா ஒன்று சென்றதாக குறிப்பிட்டார். மாற்றத்திற்கு பின்னர் பரிமாற்றம் இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்வதாக அவர் விமர்சித்தார். நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஒரு சில எம்எல்ஏக்கள் தாவிக்காவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதென்று அவர் குறிப்பிட்டார். அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சட்டமன்றத்துக்கு தேர்வானவர்கள் என்று அவர் வலியுறுத்தி கூறினார். எஸ்பி வேலுமணியை பேச அனுமதித்ததற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்தார். அதிமுகவினர் இருதரப்பாக பிரிந்து அமளியில் ஈடுபட்டனர். எதிர்ப்பை மீறி பேசிய எஸ்பி வேலுமணி, முதல்வர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாக தெரிவித்தார். நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லாதது ஏன் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா வினவினார். தாவேக்காவில் உள்ள 3 இஸ்லாமியர்களில் ஒருவருக்கு அமைச்சு பதவி தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: புதுச்சேரி முதல் மந்திரியாக ரங்கசாமி பதவியேற்றார். ஆளுநர் கைலாஸ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதல் மந்திரி ரங்கசாமியை தொடர்ந்து பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகின. கொழும்பு கதர்காமம் பிரதான வீதியின் திக்வெல்ல பொல்கஹாமுல்ல பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்து தொடர்பிலான மேலதிக

0: கருவிகள் ட்ரேட் சென்டர் 1, புர்ஜ் கலீஃபா மற்றும் அல் கானிச் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டு வருவதாக பாக்கின் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: அமெரிக்கா, ஈரான் முட்டுக்கட்டை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாக ஆசிய பங்குச் சந்தைகள் இன்றும் சரிவை சந்தித்துள்ளன. மத்திய கிழக்கு அமைதியை நோக்கிய முன்னேற்றமின்மையையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை ஆட்டம் காணச் செய்த பின்னடைவுகளினாலும் சந்தைகள் உள்வாங்கிக் கொண்டதால் இன்று ஆசிய பங்குகள் சரிந்தன. கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் முதல் பயணமாக சீனாவுக்கு செல்லவிருப்பதால் வர்த்தகர்கள் இப்போது அந்நாட்டின் மீது கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் இன்று 60 புள்ளிகள் உயர்ந்து 74,619 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. இதேவேளை நிப்டி 47 புள்ளிகள் உயர்ந்து 23,427 புள்ளிகளில் வர்த்தகமாகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 32 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் புழுதி படர்ந்த வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மான் மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிய அரசுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு எண்ணிக்கணிக்கும் முறையில் நடைபெற்று வருகிறது. இதுவரையில் 6 பிரிவுகளாக வாக்கெடுப்பு நடைபெறுவதுடன் 118 பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதிமுகவில் இருந்து பிளவடைந்துள்ள பிரிவினரும் தவேகாவுக்கு ஆதரவளிப்பர் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவு எண்ணிக்கை உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு. அதில் வந்து 6 கட்டமாக நடைபெற உள்ளது இல்லையா. இதுவரை ஆதரவுன்னு பார்த்தா அரசுக்கு ஆதரவாக 144, அரசுக்கு எதிர்ப்பாக 22, நடுநிலையாக 5 அப்படிங்கிற மாதிரி நிலைமை போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த பாட்டு நம்ம விக்னேஷ் சிவனோட ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் இது, போடா போடி. அதிலிருந்து உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஐ படத்துலேருந்து என்னோடு நீ இருந்தால், ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்கக்கூடிய பாட்டு. ஒன்று லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கடுப்பில் இருக்கிற ஒரு பாட்டு, அடுத்த பாட்டு வந்து லவ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ற ஒரு பாட்டு. ஐயோ நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரெண்டு பாட்டையும் கேளுங்க, நீங்க எந்த மூட்ல இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஓகே, பாட்டு ரெண்டும் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அதாவது உலகம் ஃபுல்லாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பத்தாதுங்கிற மாதிரி இந்த புதுசாக ஒரு வைரஸ் ஒன்று, இந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வேற உலா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அமீரகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமீரகத்தினுடைய சுகாதார அமைச்சகம் மற்றும் NCEMA அவங்க தெரிவிச்சிருக்கிறது, இந்த ஹண்டா வைரஸ் உள்ளிட்ட சுகாதார அச்சுறுத்தலை தரக்கூடிய வைரஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராக நம்ம அமீரகம் இருக்கு. நாடு முழுவதும் வந்து முன்னெச்சரிக்கை நடைமுறையும் நாங்கள் வந்து ரெடியாக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவசர கால நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது நம்ம NCEMA அண்ட் நம்மளுடைய சுகாதார அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹண்டா வைரஸ் சார்ந்து என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் நம்ம நாடு முழுமையாக நம்ம எல்லாத்துக்கும் வந்து தயாராக இருக்கும். அண்ட் மக்கள் வந்து இன்னொன்று, அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டும் நம்புங்க. இப்போ நம்ம இந்த MOHAP இருக்காங்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் அவங்க, இல்லைனா இந்த NCEMA இவங்க வழங்கக்கூடிய செய்திகளை மட்டுமே வந்து நம்பணும். வேற யார் எங்கிறது என்ன செய்தி உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. 2 part.

0: என்ன
1: பண்ணலாமா? வெரி குட் மா.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்ல. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
4: 100-6624. அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
3: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: அப்ப நேரா வண்டிய வெஜ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்ப வேண்டியதானே?
3: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, புரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
5: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 9:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வென்றார் திரு விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் சரி, நியூஸ் வெப்சைட்ஸ்லயும் சரி, எல்லாம் வந்துட்டு இருக்கு செய்தி. ஸோ அவருக்கு பெரும்பான்மை ப்ரூவ் பண்ணதுனால அவர் வின் பண்ணிட்டாரு. அண்ட் அதை நினைச்சு அவர் ரொம்ப நிகழ்ச்சியா கூட பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள்லயே வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், இது ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு. அண்ட் இது பாகுபாடு பார்க்காத அரசு, இது பண்பட்ட அரசு, யாரையும் புண்படுத்தாத அரசு அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் வந்து அவருடைய உரையில தெரிவிச்சிருக்காரு. துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலாக செயலாற்றும் அரசு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு அரசு, யார் மீதும் வந்து வெறுப்பு காட்டாத ஒரு அரசு, அதிகாரம் காட்டும் அரசு அல்ல, எல்லாரையும் மரவணைக்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரையில சொல்லிட்டு இருக்காரு. பார்ப்போம், பெஸ்ட் விஷஸ் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் நிகழட்டும். அண்ட் அடுத்ததான் உங்களுக்காக அசுரன் படத்திலிருந்து, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல 29 படத்திலிருந்து எல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் துபாயினுடைய பார்க்கின் இப்போ ரீசெண்டாக அந்த டெமாக் ஹில்ஸ்ல புது பெய்ட் பார்க்கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறது என்னென்னா, இது வந்து அன்அஃபீஷியலாக நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு விதமான டைப் ஆஃப் கேமரா, இந்த நடைபாதை திட்டுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பதிச்சிருக்கிறது, இந்த கர்ப் சைடில் வந்து பதிச்சிருக்கக்கூடிய அந்த கேமராஸ், அண்ட் இந்த பார்க்கிங் ஏரியாஸில் இருக்கிற அந்த போல்ஸில் பதிச்சிருக்கக்கூடிய கேமராஸ், இதெல்லாம் நிறைய பேர், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சோஷியல் மீடியா பேஜஸில் போட்டு என்னது புது கேமராவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அரசு பரிசில. இப்போ பார்க்கிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வழியாக அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா, எஸ் இது வந்து கர்பன் போல் கேமராஸ், கிட்டத்தட்ட 500 கர்பன் போல் கேமராஸ் வந்து நாங்கள் துபாய் முழுக்க அமைக்கிறதுல பிளானில் இருக்கோம். அண்ட் முக்கியமாக இப்போ வந்து முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் கேமரா சிஸ்டமான இந்த கர்பன் போல் கேமராஸை எந்தெந்த இடங்களில் பதிச்சிருக்கோம்னா, ட்ரேட் சென்டர் 1, புஷ் ஹலீஃபா அண்ட் ஆல் கார்னிஷ் ஏரியாஸில் நாங்கள் பதிச்சிருக்கோம். அண்ட் இந்த கர்ப் சைட் கேமராஸ் வந்து இந்த ஜிசிசி ரீஜன்லே வந்து ஃபர்ஸ்ட்டாக இங்கே நம்ம துபாயில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அண்ட் இந்த கேமராஸ் வந்து பார்க்கிங் கொஞ்சம் ஈஸியான, ஃபாஸ்டரான எக்ஸ்பீரியன்ஸாக கஸ்டமர்ஸ்க்கு, யூனோ ஆப்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபைன் ரிஸ்கையும் வந்து லோவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆட்டோ பேமெண்ட்டையும் பார்க்கிங் ஆப் வழியாக செய்கிறதுக்கு இந்த கேமராஸ் பெருமளவு உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் நிறையா இடங்களில் இப்போது இதை பதிச்சிட்ருக்காங்க, சில இடங்கள் ஆல்ரெடி பதிச்சாச்சு. இது வந்து முழுக்க முழுக்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயல்படக்கூடிய கேமரா டெக்னாலஜி. வெஹிக்கிளோட இமேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நம்பர் பிளேட்டையும் ரீட் பண்ணிடும். நீங்கள் அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் உங்கள் வண்டியை என்டர் அண்ட் எக்ஸிட் பண்ணக்கூடிய நேரங்களை வந்து சரியாக பார்த்து அது நோட் பண்ணிக்கும். பார்க்கிங் டியூரேஷனையும் அது கால்குலேட் பண்ணிக்கும். அண்ட் ஆட்டோ பேமெண்ட் ஃபீஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வயலேஷன்ஸும் ஈஸியாக அந்த கேமராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க சோலார் பவர்டாக இருக்குது. அண்ட் ரியல் டைம் ஆக்குபென்சி மானிட்டரிங்கையும் அது செய்யும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து இட் பி லைக் ஃபுல்லி இன்டிகிரேட்டட் வித் த பார்க்கிங் ஆப், ஸோ தட் ஆட்டோ பேமெண்ட்டும் ஈஸியாக நீங்கள் பார்க்கிங் வாலெட் வழியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. விச் இஸ் actually very interesting and convenient.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga.

சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன நீங்க தயாரா?
0: மனசார வேண்டிட்டு மொளகரச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நோக்கி போகக்கூடிய ஸ்ட்ரெச் அவீர் ரோட்ல ரெண்டு கிராஷஸ் பேக் டு பேக் ஆகியிருக்கு. அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் பார்க்க முடியுது. ஒன்னு இல்ல, ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு. அதை தவிர்த்து இந்த பக்கம் பார்த்தோம்னா கவனேஜ் 2ல நம்ம 611லயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதனால 611லயும் நல்ல கன்ஜெஷன், ஸ்லோ மூவிங் டிராபிக் பார்க்க முடியுது. ஸோ டிரைவ் சேஃப்.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. You are with Kirtana on Mirasol Morning. Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
1: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர
8: த ஈவினிங் கரெக்ட்
2: கேளுங்க.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: ஒரு ஒரு எமிரேட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ், பப்ளிக் ஸ்கூல்ஸ் அண்ட் ஜென்ரலா இருக்கிற ஃபெடரல் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஈதல்லதாக்கு நமக்கு எப்போ பிரைவேட் செக்டருக்கு எப்போ விரைவில் அறிவிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டே இருக்கிறோம். நானும் அப்படியே கிளம்புறேன் காய்ஸ். 10:51 ஆகிவிட்டது. சரியா மனசுட்டமேட்ல நல்ல ஒரு பாட்டா கேளுங்க. 800-8940 கால் பண்ணி அந்த பாட்டு உங்களுக்காக பிளே பண்ணிட்டு பய சொல்லிட்டு கிளம்ப வேணாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணா, நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஹர்ஷத்,
0: எங்க இருந்து?
1: துபாயில இருந்து.
0: துபாயில இருந்து? ஆல் ஓகேவா? வர்க் போயிட்டு இருக்கீங்களா? சோ ஃபார் சோ குட். நைஸ் நைஸ் நைஸ். அப்புறம் உங்களுக்கு ஈத் ஹாலிடேஸ் பிளான்லாம் என்ன? பெரம்பலூருங்களா? வெயில் கொளுத்தது போல இருக்கே ஊர்ல. இல்ல
1: பயங்கரமா கொழுந்து அண்ணன் ஆல்ரெடி போயிட்டாங்க ஊருக்கு. இப்ப வர்றதே யோசிச்சுட்டு வா. சப்போஸ் ஃபிளைட் கேன்சல் ஆச்சுனாக்கா ரீஃபண்ட் வாங்கி சொல்றாங்க.
0: போட்டிருக்கேன். சரி சரி, பாப்போம். நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. சரியா, என்ன பாட்டு வேணும்? நீங்களும் பாருங்க, லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் நம்ம ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஜாஸ்தியா தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், திருப்பி நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கீங்கன்னா பிளீஸ் கோ. ஏன்னா இந்த மாதிரி பிக் சங்க் ஆஃப் ஹாலிடேஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பாருங்க, பிளான் பண்ணுங்க. சரியா, நானும் அப்படியே கிளம்புறேன். அடுத்ததா மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் தமிழ் எஃப்எம் ஓட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் நம்ம ஷோஸ் கேட்கலாம், பாட்டெல்லாம் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரியா, சோ டேக் கேர், உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பாய்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
0: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைத்தது. முதல்வர் சி ஜோசப் விஜய் முன்வைத்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். தீர்மானத்திற்கு எதிராக 22 பேர் வாக்களித்ததுடன் 5 எம்எல்ஏக்கள் நடுநிலையாக இருந்தனர். திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். தாவைக்கா எம்எல்ஏ உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்த நிலையில் அவர் கேவியட் மனு தாக்கல் செய்தார். மேன்முறையீட்டு வழக்கில் தனது தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக் கூடாது என்று பெரிய கருப்பன் வலியுறுத்தியுள்ளார். பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் தாவைக்கா எம்எல்ஏவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது.
1: இந்திய செய்திகள்.
0: சிக்கன நடவடிக்கையாக பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதுகாக்க குறைக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நரேந்திரமோடி உத்தரவிட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் வாகன அணிவகுப்பை குறைக்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். வாகனங்கள் குறைக்கப்பட்டாலும் கட்டாய பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என கூட கூறப்படுகின்றது. பிரதமரின் பாதுகாப்புக்கான ப்ளூ புக் விதிமுறைகளில் மாற்றமின்றி தேவையற்ற வாகனங்களை நீக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமது பாதுகாப்பு வாகனங்களில் மின்சார கார்களை கூடுதலாக பயன்படுத்தவும் பிரதமர் யோசனை வழங்கியுள்ளார். இந்த மாற்றத்துக்காக புதிய வாகனங்களை வாங்கக்கூடாது என்றும், இருப்பினும் உள்ள வாகனங்களையே பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள். இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்த நிலைமையினால் ஒரு மரணம் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளை பெற்ற திக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே இந்த மரணம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று முற்பகல் 10 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையினால் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
1: செய்திகள்.
0: அஜ்மானில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கான அதிகாரப்பூர்வ ஈத் அல்லதா பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்வி விவகார அலுவலகத்தின் அறிக்கையின்படி மாணவர்களுக்கு மே 25 திங்கட்கிழமை முதல் மே 31 ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வகுப்புகள் ஜூன் 1 திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அமீரக கல்வி அமைச்சகம் கடந்த வாரம் 3 பருவத்திற்கான இடைக்கால விடுமுறை தேதிகளை அறிவித்ததை தொடர்ந்து அஜ்மான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் மற்றும் நிர்வாக ஆசிரியர் பணியாளர்களுக்கான ஈத் அல்லதா விடுமுறை மே 25 முதல் 29 வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்க டாலர் ஒரு வார உச்ச நிலைக்கு அருகில் நிலைத்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒரு வார உச்சநிலைக்கு அருகில் அமெரிக்க பணவீக்க தரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வெளியானதை தொடர்ந்து அமெரிக்க அரசு திரைசெய்தி பத்திரங்களின் வருவாய் உயர்ந்ததால் முதலீட்டாளர்களின் அபாய கட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் புதிய அனிச்சைகள் காரணமாக எண்ணெய் விலைகளும் உயர்ந்த நிலையில் உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் விலை உயர்ந்துள்ளது. யூரோ மதிப்பு 1.1735 டாலராகவும் பிரிட்டன் பவுண்ட்ஸின் மதிப்பு 1.35

0: visitalra.me. அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு இதமான வானிலை நிலவி வருகிறது. சில பகுதிகளில் புழுதி படர்ந்த வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையில் இன்று குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் உமல் குவாயினில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

வெல்கம் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. டேய், நாளா மேக்ஸிமம் ஐபிஎல் பார்த்துட்டு சீரீஸோ மூவிஸோ எது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் பார்க்குற வேண்டாம், என்ன இப்படி சட்டசபையெல்லாம் பார்க்க வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மீமாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்குது சட்டசபை. எல்லாரும் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க நானும் கேள்விப்பட்டேன். விச் இஸ் குட் பை த வே. அடுத்த ஜென்ரேஷன் வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ரீசனாக இருக்கட்டும். ஏன்னா இப்படியே போக போக சுத்தமாக அரசியலுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ புக்கு படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக காணாம போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸ்கூலில் படிக்கிறாங்க குழந்தைங்க இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அடல்ட்ஸ் எத்தனை பேர் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு புக்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுல. அந்த மாதிரி இது ஆகிடக்கூடாது. வந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறதா வெட்னஸ்டே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கின். ஸோ இது வந்து கீழே இருக்கும்ல, குட்டியாக வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கட்டிங் ஏஜ் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால ஈஸியாக வந்து நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி இது கேப்சர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் பார்க்கிங் சிஸ்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே முறைப்படுத்துறதுக்காகவும் பல்வேறு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் இதுவும் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த மூணு மணி நேரத்துக்கு நம்ம மசாலா கேஃபே தான் நீங்க கேட்க போறீங்க. சோ இதுல 1-2 இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க நம்ம ஷோல பேசுறதுக்காக. அது யார் என்ன என்ன டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்தர் பண்றேன், அதுவரை ஸ்டே டியூன்ட். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: Busy city with pussy citizens.
1: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, மானது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டுருக்கீங்க?
2: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ், இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
1: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
2: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: டிராபிக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டி கொடுக்குறேன். 800-8940 கால் பண்ணுங்க. இப்போ டிராபிக் டிராபிக் அப்டேட் brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 watt ல உங்க brand new Jetor SUV க்கு அப்கிரேட் ஆகுங்க. இந்த ஷார்ஜா ரிங் ரோட்ல கிசைஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்துல ஸ்லோவா இருக்கு. டுவர்ட்ஸ் ஸ்டேடியம் மெட்ரோ நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சாரா சென்டர் பக்கத்துல ஒரு கிராஷ் போட்டே இருக்கு டுவர்ட்ஸ் துபாய். அதனால அங்க வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு டுவர்ட்ஸ் அந்த ஸ்டேடியம் மெட்ரோ சிக்னல் வர வரைக்குமே. S112 மலையா ஸ்ட்ரீட் 117-115 இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜாக்குள்ள. அதே மாதிரி இந்த ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 6-12 நடுவுல நல்லாவே ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லாகவே வழக்கம் போல இருக்குங்க. அதே மாதிரி E311 டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா S102 ஷார்ஜா ரிங் ரோட்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15-17 பக்கம் அந்த இந்த சைடு, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா முவேலா சைடு, ஸோ அந்த சைடு வந்து நல்லா ஸ்லோவாக இருக்குது. E611லேயுமே அல்ஸ் அல்லவீர் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, அதனால் பார்த்துவாங்க சரியா. மற்றபடி இந்த ரோலா ஜுபைல் பக்கம்லாம் ஷார்ஜா சைட்லாம் ஓகே தான். வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் கிட்ட நல்லா ஸ்லோவாக இருக்குது ஃப்ரம் அஜ்மான். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. காலை வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: நான் பதே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நேத்து தான உங்களுக்கு பாட்டு கொடுத்தேன்.
1: நேத்து இல்ல, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன்.
0: அதான் மண்டேவா இருக்கும்.
1: இல்ல வெள்ளிக்கிழமை
0: தானா? சரி ஓகே. என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த பிராமண்ட ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்னு இருக்கும் தெரியுமா, சிம்ரன் வந்து டான்ஸ்
0: ஆடிக்கிறாரு. ஆமா,
1: அந்த பாட்டு
0: போட்டுடுங்க. அந்த பாட்டு
1: இல்லன்னா
0: கேட்டிருக்கீங்களா? சரி ஓகே, போடுங்க. ஓகே, நான் போட்டு வரேன், போட்டு
1: வர்றேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே பிரதர். அண்ட் தொடர்ந்து நம்ம பேசலாம், ஒரு 10 மினிட்ஸ்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த பழைய பாட்டு ரீமிக்ஸ் கேட்டிருக்காரு பிதாமகர்லேருந்து, அதை பிளே பண்ணிடுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: அதில் நான் சக்கரவர்த்தி எடா.
1: முட்டை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.
2: ஐயோ
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்தி சரவண முத்தி

0: பிரசன்டிவ் பை பாஷா பை பிரியாணி.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்ஷன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940. நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக. செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அடடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹம்மஸ் டே. ஸோ ஹம்மஸ் ஒரு தெய்வீகமான உணவு, நமக்கு வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாகவே மாறிடுச்சு இந்த ஹம்மஸ். இந்த ஹம்மஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம், இல்லை அப்படியே பேக்டாக விற்பாங்கல்ல. இந்த ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் கிரில் சிக்கன்லாம் நீங்கள் வாங்குறீங்க, ஃபுல் கிரில் சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஹம்மஸ் வந்து கூட ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹம்மஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மெயினாக சிக்பீஸ், தஹினி, லெமன் ஜூஸ், கார்லிக் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதை உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்குனது எந்த பீரியடில்? மிடிவில், 13th century வந்து கைரோவில் குக் புக்ஸில் வந்து ஹம்மஸ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து லெமன் கார்லிக்லாம் இல்லை, அது வந்து பியூரி ஆஃப் சிக்பீஸ் தான். அதுக்கப்புறமா லெபனான், இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து யார் ஹம்மஸை கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒரு பேட்டில் இறங்குறாங்க 2008. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹம்மஸ் வந்து 23,000 pounds வெய் பண்ணுமா. ஸோ ஹம்மஸ் வந்து கிட்டத்தட்ட அதை வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே கொண்டு போயிருக்காங்க, அந்த 23,000 pounds ஹம்மஸை. 2012 இன்டர்நேஷனல் ஹம்மஸ் டே அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம், இது எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ May 13 இன்டர்நேஷனல் ஹம்மஸ் டேவாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே வந்து உங்கள் ஓன் ஹம்மஸை வந்து செய்யலாம். ஆக்சுவலாக இட்ஸ் எ வெரி ஈஸி ப்ராசஸ். ஹாப்பி ஹார்ட் ஹெல்தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் வந்து Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால ஹார்ட் ஹெல்த்தையும் குட் மூடையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹம்மஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் ஒரே பேஸாக இருந்தாலும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இதுவும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குது. இந்த ஆலிவ் ஆயில் ஊற்றி அப்படி லைட்டாக அப்படி ரெண்டு கொண்டக்கடலையை மிதக்கொட்டு கொடுப்பாங்க தெரியுமா, சில அரபிக் ரெஸ்டாரண்ட்லலாம். அம்மாடி சான்ஸே கிடையாது, அல்டிமேட்டாக இருக்கும். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ஹம்மஸ்லாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் துபாய் வந்து ஒரு 10 நாள் கூட இருந்திருக்காது. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஊருக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஹம்மஸ் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ மல்டி விட்டமின். இதில் வந்து ஃபைபர், ப்ரோட்டீன், பொட்டாசியம், B6, folate, விட்டமின்ஸ் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து கொலஸ்ட்ரால லோயர் பண்ணுறதுக்கும், நங்கரை கட்டுப்படுத்துறதுக்கும், எக்ஸசிவ் ஸ்நாக்கிங்கை கட்டுப்படுத்துறதுக்கும், சில பல கேன்சர்ஸை வந்து எரடிகேட் பண்ணுறதுக்குமே கூட ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹம்மஸ் இஸ் அ கிரேட் கண்டுபிடிப்பு. ஸோ வாழ்க ஹம்மஸ், லாங் லிவ் ஹம்மஸ். இன்றைக்கி போயிட்டு நான் ஹம்மஸ் சாப்பிட போகிறேன். ஹம்மஸ் டே இன்றைக்கி ஹம்மஸ் சாப்பிடாம போகிறது எப்படி? நல்ல ஃபேமஸான ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்டு வரேன். இப்போ இல்லை, ஈவினிங்காக போகிறேன். தொடர்ந்து பேசுவது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். ஸ்டேட்
1: நிக்கனா 91 போடு. 90 இஸ் நாட் அவுட். 90 இஸ் நாட் அவுட்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருக்காது என்று கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உங்களுடைய தொடக்கம் இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் வினவியுள்ளார். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களே வருந்துகின்றார்கள் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரிந்த அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி விலைக்கு வாங்கி இருக்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிளவுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன மறுபரிசில் கொடுக்கப் போகின்றீர்கள் என மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டிற்கு அரசு பதவி வழங்கிய உத்தரவை தாவேக அரசு திரும்ப பெற்றுள்ளது. மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து நியமன உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பில் பல தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்திருந்த நிலையில் இன்றைய சட்டமன்ற அமர்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் இதனை எழுப்பியிருந்தார். நியமனம் வழங்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் நியமன உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணைக்காக சிபிஐயிடம் வழக்கை மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து சிபிஐ நேற்று வழக்கு பதிவு செய்தது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் அபிஷேக் சிங் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நீட் மறுதேர்வு குறித்து தமது குழுவுடன் அமர்ந்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இன்னும் 7 அல்லது 10 நாட்களில் மறுதேர்வுக்கான முழு கால அட்டவணையும் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் ஏற்கனவே செலுத்திய கட்டணம் திருப்பித் தரப்படும், மறுதேர்வுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள், எந்த தவறும் இன்றி மறுதேர்வு நடத்தப்படும் என அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பின் அப்துல்லாசிஸ் அல் சவுத் ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு துறைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் அந்த பகுதியில் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் மேம்பட மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பற்றியும் இருநாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர்.
1: உலகச் செய்திகள்.
2: பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தலைமையிலான ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு நடவடிக்கையில் இணைவதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. முழுமையாக பாதுகாப்பு நோக்கத்திற்காக அமைக்கப்படும் இந்த பன்னாட்டு ராணுவ பணிக்கு அது உருவாக்கப்பட்டவுடன் ஆஸ்திரேலியா ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்தார். மேலும் ஆஸ்திரேலியா தனது போயிங் E7 வெஜெட்டைல் கண்காணிப்பு விமானத்தை இந்த பணிக்காக வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விமானம் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களில் இறந்த பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் அப்பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: மறைந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 போலி பிணையாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது.

0: ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, அனலைன் சின்ஸ் 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: ஐக்கிய அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் பல பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜிராவில் 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் துபாயில் 36 டிகிரி செல்சியஸ் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு
1: இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். யாராவது ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்களா? ஈத் அல்லா ஹாலிடேஸ் பண்ணிட்டு டிக்கெட் பக்கம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை திடப்படுத்திக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் தான் டிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். 2000 மினிமம் அப் அண்ட் டவுன் நீங்கள் போயிட்டு வரீங்க சென்னைக்கு அப்படின்னா 2 stop 3 stop எடுத்து போகிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா 2000 உறந்தது 2000 கொடுக்கறது ரெடி ஆகிங்க. ஸோ எப்போ ப்ரைவேட் செக்டருக்கு வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத காத்திருப்போட எல்லாருமே வந்து ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு யார் யாருக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: எனக்கு தெரிஞ்சு நீங்க யூரோப்கே கூட போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு. பல இடங்கள்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்து அஜ்மான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல தான் ஹாலிடேஸ் பப்ளிக் ஹாலிடே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு என்னென்னக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மண்டே டு ஃப்ரைடே லீவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மண்டே தான் ரெசியூம் ஆகுங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். பப்ளிக் செக்டாருக்கு நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுவுமே வந்து மண்டே டு ஃப்ரைடே லீவ் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே அப்படியே உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பப்ளிக் செக்டாருக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி அபுதாபியில் வந்து இந்த மியூசியம் டே முன்னிட்டு ஈதல் அதா ஹாலிடேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃப்ரீயாக மியூசியத்தில் விசிட் பண்ணிடலாம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போக போக எத்திகாட் ரயில் அறிவிச்சிருக்கக்கூடிய சேஃப்டி டிப்ஸ் ஃபார் ரெசிடென்ஸ் அண்ட் மோட்டரிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: Back to back.
3: Adutha rendu paathu.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அதுக்கு
2: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: வாழ்க்க இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warranty-ல உங்க brand new Jetor-அ purchase பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.
10: தமிழ் FM-ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
11: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM. Bam, bam.

0: டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்த்துருவோமா. டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. வெறும் 9660 AD monthly EMI ல pay after 6 months 0 watt ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
0: E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புயலா பக்கத்தில் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. சார்ஜா இண்டஸ்ட்ரியல் மலையா ஸ்ட்ரீட் E11 டுவர்ட் சார்ஜா அண்ட் துபாய் ரெண்டு இடத்துலையுமே வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோ மூமெண்ட்ஸ் காணப்படுகிறது. அதே மாதிரி ரசீதியா பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. எங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டி சிக்ஸ்டி டூவில் ஒரு கிராஷ் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. துபாய் டெசன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசுல் குரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி E311 ஒன்று ரெண்டு மூணு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக எங்கன்னா மஜானில் டுவர்ட்ஸ் குளோபல் வில்லேஜ் போயிட்டுருக்கீங்க ஃப்ரம் சிலிக்கான் ஒயசிஸ் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கிறதுக்கான காரணம் அங்கே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு கிராஷ் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிப்போர்ட்
1: ஆயிருக்கு. Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கருப்பு திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த கருப்பு திரைப்படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஃபாஸ்ட் பிலிம் 89.4 தமிழ் FM-ல நீங்க இப்போ கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு கருப்பு படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண போறீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணணும். 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துல சூர்யாவுடைய ப்ரொஃபஷன் என்ன, அவர் என்ன வேலை பார்ப்பார், ஆப்ஷன் ஏ லாயர், ஆப்ஷன் பி டாக்டர், சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940. உங்கள் பேர் எமிரேட் நேமி சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வின்னரா இல்லையா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே. மீன்வைல் 89.4 தமிழ் எஃப்எம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டு வருது, ஸ்டே டியூன்ட்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: இயக்கத்துல சாய் அபியங்கர் இசையில சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம் சம்மாடி அடிக்க போறோம். இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
6: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
5: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
6: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
10: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: கருப்பு படத்துக்கான கபல் பாஸ் வேணும் அப்படின்னா சரியான பதில, நான் கேட்குற கேள்விக்கான சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0502528940 உங்கள் பேர் எமிரேட் நேமி சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த படத்தில் சூர்யாவுடைய ப்ரொஃபஷன் என்ன? கருப்பு திரைப்படத்தில் சூர்யா என்னவாக இருப்பார்? ஆப்ஷன் ஏ லாயர், ஆப்ஷன் பி டாக்டர், டாக்டராக இருப்பாரா லாயராக இருப்பாரா பதில் சொல்லுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so Etihad Rail கூடி சீக்கிரம் வரப்போகுது. அது வரத்துக்கு முன்னாடியே அழகா ஒரு நேஷனல் வெயிட் கேம்பெயினா UAE-யோட இந்த நேஷனல் கரியர் வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்ஃபார்ம் எட்ஜஸ் அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஏயில் ஒரு முழு முதற் ரயில்வே சிஸ்டம் வரப்போகுது இல்லையா. மெட்ரோ அப்படின்றது இருக்கு, பட் ஊர் டு ஊர்லாம் போகிற லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெசிக்னேட்டட் ரயில்வே ஏரியாஸில் அந்த ட்ராக் என்வயர்மெண்ட்டில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃப்ரம் எத்தியா ட்ரை அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து. இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. Stay tuned.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
7: JM brand AC da,
6: JM brand AC da.
8: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
9: Net board meeting la oruthru ipdi engum edhilum AI payanpaduthina namma vanigathin tharavugal ellam enga seemikkapadum appdin kekkuraaru. Avlodha IT thalaivar nidhi thalaivara paaka, nidhi thalaivar CEO paaka, CEO vaanatha paakuraaru. Aana ivangala maadhiri neenga vaanatha paaka thevilla, unga kitta Zoho irundha mattum podum. Eppadi
10: ZOHO-வின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ZOHO-வே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ZOHO இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
11: மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்கவும் அல்லது ZOHO.com இருக்கு வருக.
12: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
13: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இப்போ உங்களுக்கு பிடிச்ச படம் தான் கொடுக்க போறேன், 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம். கருப்பு திரைப்படத்துக்கான கபில் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நான் கேட்குற கேள்விக்கான சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த படத்தில் சூர்யாவுடைய ப்ரொஃபஷன் என்ன? ஆப்ஷன் ஏ லாயர், ஆப்ஷன் பி டாக்டர். வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம், அது ஜாஃபர் பேசுகிறேன்.
0: ஜாஃபர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மாதிரிங்களா?
0: நல்லா இருக்கேன் ஜாஃபர், சொல்லுங்கள் ஜாஃபர்.
1: எனக்கு ஒரு சாங்ஸ் தரலாமா?
0: பாட்டா?
1: ஆமாம் பாட்டு. இதுக்கு ஆன்சர் தர சொல்லவா?
0: ஆ, இதுக்கு சொல்லக்கூடாது, இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம்.
1: மகிஷி
0: உங்களோட பேசினதுல சரியான பாட்டு கேட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. கேப்போ வாங்க. ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன், இது 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கூட பேசுறதுக்காக இரண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க ஃப்ரம் ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. நிறைய புதுசாக கத்துக்கலாம், இங்கே போயிடாதீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவைக அரசு வெற்றி பெற்ற நிலையில் தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மைக்கு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தாவைக அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தாவைக அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். இதனையடுத்து நம்பிக்கை தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்துக்கு பின்னர் நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றதுடன் 144 எம்எல்ஏக்கள் தாவைக அரசுக்கு ஆதரவளித்தனர். தீர்மானத்திற்கு எதிராக 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். 5 எம்எல்ஏக்கள் தீர்மானத்தின் மீது நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தனர். இதேவேளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவிக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை தக்க வைத்தது.
0: இந்திய செய்திகள்.
1: பிரதமர் நரேந்திர மோடி 15 முதல் 20 வரை ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹ்யானை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச உள்ளார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் செல்ல உள்ளார். நோர்வேயில் 19 நடைபெறும் இந்தியா நோர்டிக் உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள உள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நிலவரத்தை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி கழகங்களுக்கிடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் 20-20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆளுநர் கிண்ண தொடர் ஆகியன கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையுடனான வானிலை சீரடைந்த பின்னர் திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹ்யான் குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாரா ஜாப் அல் அகமது அல் சாபாவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் போது பிராந்தியத்தின் சமீபத்தைய முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இஸ்லாமிய மறுமலர்ச்சி படையினர் குவைத்தின் பூபியான் தீவு பகுதியில் ஊடுருவி விரோத செயல்களை மேற்கொண்டதை அவர் கடுமையாக கண்டித்தார். இந்த சம்பவத்தில் குவைத் ஆயுதப்படை உறுப்பினர் ஒருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமீரக வெளிவிவகார அமைச்சர் சகோதர நாடான குவைத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமை மற்றும் ஆதரவை உறுதிப்படுத்தினார். பயங்கரவாத செயல்களை எதிர்கொள்ள குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்த அவர், குவைத்தின் பாதுகாப்பு என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தினதும் வளைகுடா நாடுகளினதும் பாதுகாப்புடன் பிரிக்க முடியாத ஒன்று என்று வலியுறுத்தினார்.
0: உலகச் செய்திகள்.
1: சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் தென்கொரியாவில் வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக சந்தித்துள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் சோலுக்கு அருகிலுள்ள இன்ச்சியோன் சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றதாக ஜின்சுவா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு பீஜிங்குக்கு செல்ல உள்ள சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: பிசினஸ் அப்டேட்.
1: அடுத்த 12 மாதங்களிலும் கட்டுமான பணிகள் மற்றும் கடன் சேவைகள் சீராக தொடரும் என மூடிஸ் நிறுவனம் புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களின் வலுவான திரவ நிதி மற்றும் நேர்மறையான செயற்பாட்டு பணப்புழக்கம் காரணமாக இந்த நிலை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக சொத்து விற்பனை மந்தமடைந்துள்ளதுடன் சந்தையில் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்திருந்தாலும் தற்போது வரை தேவையில் திடீர் சரிவு ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. விற்பனை

0: Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
1: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம

0: மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. நம்ம கூட பேசுறதுக்காக இந்த ஒரு மணி நேரம் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC இந்த நிறுவனத்தை பத்தி பேசுறதுக்காகவும், இந்த நிறுவனம் உங்களுக்கு வழங்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்றதுக்காகவும், ஃபால்கனுடைய ஃபவுண்டர் அசகலத்தூர் மணி அவர்களும் மேனேஜிங் பார்ட்னர் திரு அருள்மணி அவர்களும் நம்ம கூட இருக்காங்க.
1: 894 FM நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். துபாயில வந்து ஃபால்கன் பாஸ்லிங் இந்த கம்பெனி நாங்கள் வச்சிருக்கோம், அதோட மேனேஜிங் டைரக்டர் தான் இப்போ நான் பேசுறேங்க. என் பேர் மணி சுப்பராயன், நான் வந்து அசகலத்தூர்.
2: அசகலத்தூர் மணி?
1: ஆமா,
3: ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீஸ்ல வந்து நான் பார்ட்னரா இருக்கேன்.
2: இப்போ முத கேள்வி கேட்டுறேன், நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கூட பதில் சொல்லுவீங்க. இந்த கேள்வியெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் ஃபுல்லா அங்க ப்ரொஃபஷனலா கேட்டேன், நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம் அந்த மாதிரி நான் கேட்டுறேன். இப்போ ஃபால்கன் குரூப் ஆரம்பிச்சது எப்போ, எத்தனை வருஷமா யூஏல இருக்கீங்க, இந்தியாவில் ஏதாவது பிரான்ச் இருக்கா, எப்படி இங்க வந்தீங்க, எப்படி நீங்க பார்ட்னர்ஸ் ஆனீங்க, அந்த ஸ்டோரி சொல்லுங்க.
1: நான் வந்து 1998 இந்த துபாய்க்கு வந்தேங்க. வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி 2015 வந்து ஃபால்கன் பாஸ்லிங் என்ற கம்பெனியை ஆரம்பித்து எங்கள் ஃபேமிலி மெம்பரு கூட பார்ட்னரை சேர்த்து இந்த கம்பெனியை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம்.
2: ஓகே, ஸோ 1998 வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு எப்படி உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கலான்ற தாட் இருந்துச்சு, அந்த ப்ராசஸ் சொல்லுங்க.
1: ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனி சோஃப்ரா வேல்டு வேல்டுன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும் போது எனக்கு ஒரு ஃபீலு, நம்ம ஏதோ இந்த ஊரில் வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் இதுக்கான முடிவு பண்ணி நாங்கள் கம்பெனி ஆரம்பித்தோம்.
2: ஓகே, உங்கள் ரெண்டு பேருக்குமே ஊரில் பிஸ்னஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கா, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம்?
1: இல்லை, எங்களுக்கு ஊரில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுங்க, இங்கே வந்து தான். ஆக்சுவலி நான் வந்து லோ கேட்டகிரிலேருந்து தான் நாங்கள் வந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுங்க.
2: ஓகே, ஸோ ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதோட மதிப்பு என்ன, அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு அழகாக அந்த கம்பெனியை பார்த்துக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கும். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
3: Busy city with pussy citizens.
4: Back to back meetings, deadlines, client calls, தீராத டிராபிக், லஞ்ச் டைம் ஆனது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
5: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
4: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பூரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
5: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice.

0: சோ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா, இந்த 10 வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கும்? இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த இப்ப உதாரணத்துக்கு கோவிட் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், இப்ப இந்த வார் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்க வந்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க.
1: ஆக்சுவலி இந்த கம்பெனி நாங்க ஆரம்பிச்சு ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுட் லைன்ல தான் இருக்கு. இருந்தாலும் லேபர் சப்ளை மாதிரி ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய கஷ்டப்பட்டோம். இந்த கம்பெனி மூடுற அளவுக்குலாம் போச்சு. திருப்பி நானா எனக்குள்ள தைரியத்தை உருவாக்கி இந்த கம்பெனி வந்து கஷ்டப்பட்டு நல்லா முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்ப
0: உங்க கம்பெனில இப்ப எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் உங்க கம்பெனி வந்து எங்கேருந்து ஆப்ரேட் பண்றீங்க, எந்த எமிரேட்ல இருந்து?
1: ஓகே, நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ 10 பேர் இருக்காங்க. சப்கான்ட்ராக்டர் இந்தமாரி ஆளுங்களை எடுத்து நாங்கள் வேலை செய்கிறோம். மெயினாக இப்போ நாங்கள் எடுத்து வேலை செய்கிறது வந்து ஷோரூமு, வேர்ஹவுஸில் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க, கேரேஜி, வில்லா, ரெஸ்டாரண்ட்டு, இந்தமாரி எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃபினிஷிங்காக
2: கார் ஷோரூம்ஸ் வந்து புதுசாக மாடிஃபைட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் ரெக்வயர் என்ன வேணுமோ அதை கிளியராக பண்ணி கொடுத்துறோம்.
0: ஓகே, இப்போ ஃபால்கனை ஒருத்தங்க அணுகிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான தேவைகளுக்கு அவங்க அணுகலாம்?
2: இன்டீரியர் ஒர்க்கில் A to Z, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஜிப்சம் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு, ஃப்ளோர் டைல் ஒர்க்கு, வால் டைல் ஒர்க்கு, சீலிங் ஒர்க்கு, எக்ஸ்டர்னலில் இன்டர்லாக்கு, எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரு, பிளாக் ஒர்க்கு, காங்கிரீட், RCC காங்கிரீட் ஒர்க்கு, ரெடிமிக்ஸ்லையும் பண்ணுவோம், மேனுவலையும் பண்ணுவோம். மற்றபடி கஸ்டமருக்கு என்ன மெசனிங் ஃப்ளோரு, அதாவது ஒரு சில வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் தான் இருக்கும், வெறும் ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் வந்து கஸ்டமருக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வேணும், அதிகமாக வேணுன்றப்போ கீழே இருக்கிறத விட்டுட்டு மேலே வந்து நம்ம மெசனிங் ஃப்ளோர் பண்ணி அதில் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி கொடுப்போம்.
0: ஓகே, அந்த ஃப்ளோரே நீங்கள்
2: உருவாக்கியே கொடுப்போம்.
0: அவங்க
2: வந்து ஒரு ஏரியா மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த ஏரியாவை வந்து நம்ம பில்டப் பண்ணி ஒரு மெசனிங் ஃப்ளோர் பண்ணி அதில் ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அதில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ், சேர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம்.
0: அதான் A to Z சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு, எம்டியாக இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு
2: ஆமாம்
0: எனக்கு இதை வந்து ஒரு கார் ஷோரூமாக மாற்றி கொடுங்க அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுங்க.
2: ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி அவங்களுக்கு 3D ட்ராயிங் இப்படி இருக்கும் உங்களுக்கு, அது வரைக்குமே நம்ம பிளான் பண்ணி அப்ரூவல் வரைக்கும் வேணும்னாலும் அப்ரூவல் எடுத்து கொடுத்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம்.
0: ஓகே, உங்கள் டீமில் இப்போ யார் யாரெல்லாம் இருப்பாங்க? இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ், இன்டீரியர் டிசைனர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க?
2: ஆமாம் ஆமாம், இப்போ பேசிக்காக எடுத்தீங்கன்னா சைட்டில் கன்ஃபார்மாக வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே வந்து இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன், அந்தந்த கேட்டகரிக்கு உள்ள ஆள் தனித்தனி டீமாகவே இருப்பாங்க.
0: ஓகே,
3: நைன்டி ஒன்று போடு 90s.

0: ce que se mude de tune.
1: Rolex.
0: Hmm?
1: Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா

0: ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. என்எம்சி அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். என்எம்சி அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
2: For appointments call 800-6624.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
3: கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க
4: நினைக்கிறேன்.
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
4: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
4: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: இப்போ மக்கள் வந்து ஃபால்கனை சூஸ் பண்ணணும்னா இதுதான் ரீசன். மற்ற கம்பெனிஸை விட நாங்கள் தனித்துவமாக நிற்கிறதுக்கு இதுதான் காரணம். எங்ககிட்ட இது ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: ஆன் டைம்,
0: ஆன் டைம்,
1: ஆன் டைம். நீங்க சொல்ற நேரத்துக்கு நாங்க அங்க வருவோம்.
0: ஓகே,
1: நீங்க மிட் நைட் 12 மணிக்கு கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்.
0: ஓகே,
1: எமர்ஜென்சி கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்.
0: ஃபிளெக்சிபிலிட்டி, ஆன் டைம், அஃபோர்டபிள்.
1: ஆமா,
0: இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்.
1: ஆமா,
0: சரி. இது வரைக்கும் நீங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ்ல சார், இது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கார் ஷோரூம், நம்ம ஆபீஸே கூட நீங்க தான் செஞ்சீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு கிளைண்ட் இருப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா சேலஞ்சிங்கா இருந்திருக்கும், ஐயோ அதை முடிக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரொம்ப பெருசா இருந்திருக்கும், நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் தான் சொல்லுங்க.
2: ஆக்சுவலி வந்து எங்களுக்கு நிறைய இப்போ கிளைண்ட் இருக்கிறதே வந்து ஜெர்மன்காரங்க தான்.
0: ஓகே,
2: நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், நம்ம ஊர் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அவங்க கூட மிங்கிள் ஆகி அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ட் லைஃப் லக்ஸரி ரெண்டே காரன்ட்டு ஒரு ஜெர்மன்கார் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதாவது ஜெர்மன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒர்க்கு நீ பண்ணு அப்படின்னு எனக்கு ஃபோனில் மூலமாக கொடுத்துட்டாங்க. அந்த ஒர்க்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அவரும் அங்கேருந்து ஃபோன்லேருந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும்னு சொன்னார். அதேமாரியே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவர் இங்கே வந்து பார்த்து அவர் வந்து நினச்சி கூட பார்க்கல, அந்தளவு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் உடனே நெக்ஸ்ட்டு ஒரு ஷோரூம் எங்களுக்கு கொடுத்துட்டாப்ல, பெரிய ஷோரூம், கார் சேல் பண்ணுற மாரி. இது ரெண்டே காரு, அது வந்து லக்ஸரி மாஸ்டர் மோட்டார்ஸ்ன்ட்டு, அது பெரிய ஷோரூமே நீயே பண்ண மணின்னு
0: கொடுத்துட்டாப்ல.
2: இதுதான் எங்கள் அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட்.
0: சூப்பர். இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணுறீங்கல்ல சார், இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி ரெடிமிக்ஸ் கான்கிரீட்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான கிளைண்ட்ஸை நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க? அந்த ஆப்ரேஷன் பின்னாடி இருக்கிற இன்சைட்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வருது அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள்.
1: ஃபர்தராக வந்து இப்போ மெட்டீரியல் இங்கே வந்து கம்பெனிங்க வந்து ரெடிமிக்ஸ்க்கு வந்து ஓனாக கம்பெனி இருக்குது, அதை வந்து பர்ச்சேஸ் டீமை வச்சு அவங்கள வந்து டைரெக்டாக போய் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிறது.
0: ஓகே,
1: நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள்ட்டேருந்து எடுத்துக்கிறோம்.
0: ஓகே. Chillax song of the hour.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி,
2: மேலும் Global Exposure ஓட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? Gulf Medical University presents தும்பே International Pathway Medicine Program.
3: Gulf Medical University UAE ல உங்க 3 இயர்ஸ் ஜர்னியா துவங்கி அடுத்து 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
2: Affordable fees, world class education and global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க. Admissions are now open. Visit gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படினு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO-வை பார்க்க, CEO வானத்தை பார்க்கறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: இப்போ பட்ஜெட் அப்படின்னு வந்துட்டா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கும். சில பேர் ஹை பட்ஜெட்டா கேட்பாங்க, உதாரணத்துக்கு ஜெர்மன்ஸே கூட பட்ஜெட் பத்தி கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க. பட் சில பேர் நம்ம தமிழ்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமா முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட என்ன மாதிரி பட்ஜெட் இருக்கிறவங்க வரலாம், என்ன பட்ஜெட்ட நீங்க செஞ்சு கொடுப்பீங்க, அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பிளெக்சிபிலிட்டி வச்சிருக்கீங்களா, இல்ல பிக்சடா இந்த பட்ஜெட் இவ்வளவுதான் ஆகுன்ற மாதிரியா?
1: அப்படிலாம் இல்லைங்க, பட்ஜெட் வந்து நாங்கள் எப்பயுமே அதை கிளைண்ட்டு பொறுத்து. இப்போ இங்கிலீஷ்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டு தான், இப்போ நம்ம இந்தியன்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னவோ கம்மியாக பண்ண முடியுமோ அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: ஓகே, ஸோ என்ன பட்ஜெட் நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்
1: ஆமாம்க்கலாம். ஆமாம்,
0: ஓகே. ஸோ இப்போ சின்ன இப்போ எக்ஸாம்பிள் அதில்
2: கிளைண்ட்ஸ் அதுலேயும் ஒரு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை வந்து நாங்கள் பிஃபோராக சொல்லிடுவோம், நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிடைக்கும், நீங்கள் நாங்கள் சொல்கிற பட்ஜெட்டை நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்கள் பட்ஜெட்டில் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும், அதாவது ஒரு ஒரு சில இஷ்யூஸ் வரும், அதை வந்து நாங்கள் பிஃபோராக உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். அது இங்கிலீஷ்காரங்கனாலும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம தமிழ் மக்களாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிறாங்க,
0: பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா ஆஃபீஸ் ஷோரூம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமா, இல்லை அதை தாண்டி ஏதாவது இல்லை உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாமா?
1: நாங்கள் வந்து ஆஃபீஸ் ஷோரூம் ரெஸ்டாரண்ட்டு கேரேஜ் கேப்டேரியா எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து முனிசிபாலிட்டி அப்ரூவல் எடுத்துறது, தேவா அப்ரூவல், இதுக்கும் நமக்கு டீம் இருக்காங்க.
2: ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிக்கல் பார்க்குறது நம்மள்ட்ட
1: மெயினாக வந்து நாங்கள் அந்த அதான் கீ கொடுத்துருவோம். புதுசாக பிஸ்னஸ் பண்ண வராங்க துபாய்க்கு, அவங்களுக்கு வந்து தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்.
0: எல்லாமே
1: நாங்கள் பண்ணி தரோம், எல்லாத்துக்கும் நமக்கு டீம் இருக்காங்க.
0: ஓகே, இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம்னு ஆசை, ஆனால் சின்ன பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் சேவிங்களா, இல்லை மினிமம் இந்த பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரி?
1: அதுக்கும் ஒரு சலூன் செஞ்சாலும் செஞ்சு கொடுக்குறோம்.
0: ஓகே,
1: இந்தியாவில் வந்து அவங்க புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையான இது ரிக்குயர்மெண்ட் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஃபால்கன் பாஸ் பாஸ்லிங்கை வந்து நீங்கள் அணுகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் நாங்கள் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் செட்டப் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.
2: நாங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் வந்து டே நைட் ஒர்க் பண்ணி 24 hours வந்து 24 hours ஒர்க் பண்ணி சைட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து மற்ற சைட்டில் இருக்கிற மாதிரி டே டைமில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம், நைட் நைட்டில் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிளான் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து 24 hours ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி குயிக்காக வேலையை முடித்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்போம். ஃபால்கன் அணுகுங்க, உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம்.
3: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, கண்டிப்பாக மக்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். ஸோ மக்களே, நீங்களும் ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம், உங்களை கான்டாக்டும் பண்ணலாம், டீம் இமீடியட்டாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஆல்சோ நீங்கள் வந்து falconfastlink@gmail.com இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் ஃபால்கன் டீமை தொடர்பு கொள்ளலாம். ஆர் 04271268 மறுபடியும் சொல்றேன், 04271268 இந்த நம்பரையும் தொடர்பு கொண்டு ஃபால்கன் டீமை நீங்க அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஆர்ஜே மது இங்க கிளம்புறேன், நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதிர்ந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம். டேக் கேர், பை பை.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa to dimmitte.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: உளவுத்துறை ஐஜியாக அஷ்ரா கார்கை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஷ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக தேர்தல் ஆணையம் நியமித்திருந்த அவினாஷ்குமார் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஷ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை அரசு பதவியில் நியமித்ததை தாம் சட்டமன்றத்தில் கண்டித்திருந்தேன் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ரத்தன் பண்டிட் நியமனத்தை உடனே ரத்து செய்த முதல்வர் விஜய்க்கும் தமிழக அரசுக்கும் பாராட்டுக்கள் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதிக்கும் கீழாக குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் நோக்கிலும் பிரதமர் நரேந்திர மோடி சில திட்டங்களை முன்வைத்திருந்தார். வீட்டில் இருந்த பணிபுரிதலை ஊக்குவிக்கவும், ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும், எரிபொருள் நுகர்வை குறையுங்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பற்றி பிரதமர் பேசியிருந்தார். இதற்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருந்தார். வாகனங்கள் குறைக்கப்பட்டாலும் கட்டாய பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: தித்துவா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வீட்டு வாடகை கொடுப்பனவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி, வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை விரைவாக முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேவேளை மே மாதத்தில் எரிபொருளுக்காக 550 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படுவதால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பயணிகள் ரயில்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பு ஆலோசனைகளை எதிஹாத் ரயில் வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது புதிய சேவையை விரைவில் தொடங்க தயாராகி வரும் நிலையில் ரயில் நிலையங்களிலும் தொடர் வண்டிகளிலும் பாதுகாப்பாக பயணிப்பது எப்படி என்பது தொடர்பிலான பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடைமேடை பாதுகாப்பு, ஏறும் நடைமுறைகள், இடைவழிகளையும் அணுகல் புள்ளிகளையும் தெளிவாக வைத்திருத்தல், ஒதுக்கப்பட்ட பகுதிகளை மதித்தல் மற்றும் தேவைப்படும் இடங்களில் ஊழியர்களின் அறிவுறுத்தல்களையும் நிலைய அடையாளங்களையும் பின்பற்றுதல் ஆகியவை தொடர்பான வழிகாட்டுதல்கள் இதில் அடங்குகின்றன. செயற்பாடுகள் தொடங்கும் முதல் நாளில் இருந்தே பயணிகளுக்கு அமைதியான, ஒழுங்கான மற்றும் வரவேற்கத்தக்க சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: வளைகுடா பகுதிக்கு அருகே 2 போர்க்கப்பல்களை அனுப்புவதாக இத்தாலி தெரிவித்துள்ளது. ஆனால் அப்பகுதியில் நீடித்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே ஒரு சர்வதேச நடவடிக்கையின் பகுதியாக அவற்றை நிலை நிறுத்துவதாகவும் இத்தாலி கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் கைடோ குரோசெட்டோ, ஹோர்முஸ் ஜலசந்திக்கு ஒரு சாத்தியமான நடவடிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களின் முன் அனுமதியுடன் மட்டுமே சாத்தியமாகும் என்று கூறினார். கண்ணிவெடி அகற்றும் கப்பல்கள் அப்பகுதியை அடைய வாரங்கள் ஆகும் என்றும், இத்தாலி அவற்றை முதலில் கிழக்கு மத்திய தரைக்கடலிலும் பின்னர் செங்கடலிலும் முன்கூட்டியே நிலைநிறுத்தி வருவதாகவும் கூறினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரு மகிழ்ச்சி. நாட்கள் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது? தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. மறுபக்கத்தில் இந்த அசாதாரண சூழல் நிறைவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பில் உலக சந்தையில் எண்ணெயின் விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, மறுநாள் அதிகரிக்குது. அப்படியே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் நிலவுது. பங்குச்சந்தைகள் என்று கடும் சரிவை சந்தித்திருந்தன. இப்படி உலகளாவிய ரீதியில் பூகோள அரசியலினுடைய தாக்கம் எல்லா துறைகளிலையும் பார்க்கப்படுது. தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் அந்த பரபரப்பான ஒரு சூழல் முடிந்து ஒரு சுமூகமான ஆட்சி ஆரம்பமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சில சில குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற விதம் இப்படி ஒரு மாதிரி காரசாரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியலும் கூட. எது எப்படியோ நாம் உழைச்சாதானே நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற ரீதியில் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, தமிழர்கள் வந்து இந்த நெசவு தொழிலில் வந்து அந்த காலத்தில் வந்து கொடிகட்டி பறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை ஒருத்தர் வந்து என்னோடு பகிர்ந்திருந்தார்.

0: குறைந்த நெசவு துணியில் திளைத்தனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு அதற்கு. ஆடை வடிவமைப்புல காத்தூலம் என்று அழைத்து ஆடையை சிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அனுப்பியிருந்தார். இந்த காத்தூலம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பற்றி இன்றைக்கு நாம நிகழ்ச்சியில பேசலாம்னு நான் நினைச்சிருக்கேன். நாம பேசலாம் இன்னைக்கு. அடுத்து நேற்று அவள் இருந்தாள் மரியான் படத்துல இருந்து பாடல், அதுக்கப்புறமா குக்கு படத்துல இருந்து மனசுல சூரக்காத்தி பாட்டு. என்ன அழகான பாடல்கள் ரெண்டுமே, கேட்டுடுவாங்க. நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: பாட்டு

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: எஸ் பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11

பண்டிகை காலத்துல இந்த ஆடைகளுக்கு வந்து பல பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக வெவ்வேறு பெயர்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கோசிகம், பீதகம், பச்சிலை, அரத்தம், நுண்டுகில், காத்தூலம், இதுதான் அந்த பெயர்கள். இதுலதான் காத்தூலம் என்ற ஒரு பெயர் வருது. இந்த காத்தூலம் என்ற சொல் வந்து மிக அதிகமாக சிலப்பதிகாரத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் மதுரை காண்டத்துல ஆடை வாணிக பொருட்கள் வரிசை, அதுல வந்து இது பயன்படுத்த இந்த சொல் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே இதனுடைய மூல சொல் இந்த சிலப்பதிகாரத்துல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள்லையும் காத்தூலம் என்ற சொல் வந்து ரொம்ப அரிதாக காணப்படுறதா சொல்லப்படுது. பொதுவா சிலப்பதிகாரத்துல மட்டும்தான் இது மேற்கோளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. காத்தூலம் அப்படின்னா என்ன, அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காத்து அப்படிங்கிற அந்த பகுதி வந்து ஒரு முன்னொட்டாக பார்க்கப்படுது. அடுத்தது தூலம் என்ற சொல் வந்து துகில் அப்படின்னு பழங்காலத்துல வந்து ஆடைகளை வந்து சொல்வது உண்டு இல்லையா, எனவே அதிலிருந்து அது பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக விளக்கங்களை அறிஞர்கள் வந்து வழங்கி இருக்காங்க. இப்ப இதை நாம இப்ப தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான சொற்கள் வந்து ஆடைக்கு முன்னதாக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவுக்காக நான் உங்களோடு இன்று அதை பகிர்ந்து கொண்டேன். சரி, அடுத்து அலைப்பாய்தே படத்திலிருந்து எவனோ ஒருவன் வாசிக்கிறான் பாட்டு வருது, ஸ்வர்ணலதா அவர்களின் அந்த குரல்ல எப்படி ஒரு குரல், அந்த குரல் வந்து வேறு யாருக்குமே இதுவரைக்கும் நம்ம வேறு யாருக்கிட்டையும் அந்த ஒரு குரலை நான் கேட்டதே கிடையாது. சரி, அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா இந்த புது பாடலில் வந்து இந்த தீ பாடின வரி வரி அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு போன ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சாப்பாடி அடிக்க போறேன். கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
5: வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
5: கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
5: அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
5: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டதை அடுத்து தங்கம் வெள்ளி விலையினுடைய விலைகள் வந்து சடுதியாக உயர்ந்திருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். எரிபொருட்களை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க, தங்கம் வாங்காதீங்க அப்படின்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த தங்கம் விலை குறையுமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? தெரியலையே. தங்கம் விலை கூடிக்கொண்டே போகுதே, உலக சந்தையில் தங்கம் விலை கூடிக்கொண்டே தான் போகுது ஒவ்வொரு நாளைக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக தமிழில் வைத்து பார்க்கப்படக்கூடிய நூல் வந்து ஔவையார் இயற்றிய நாலடியார். அதில் அத்தனை அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று இப்போ படிக்க கிடைத்தது, அறிவது அறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவது உலகுவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அறிது அப்படின்னு. இதனுடைய பொருள் என்னன்னா, அறிய வேண்டிய நன்மை தீமைகளை நன்றாக அறிந்து அடக்கமுடையவராகி அஞ்ச வேண்டிய பழிபாவங்களுக்கு அஞ்சி நம்ம செய்யறத இந்த உலகம் மகிழுமாறு செய்து அறநெறியில வந்த பொருளால மகிழ்ந்து வாழும் இயல்புடையவர் எந்த காலத்திலும் துன்புற்று வாழ மாட்டார்கள். அப்படியானவர்களுக்கு எக்காலத்திலும் துன்பம் நேராது என்று இந்த பாடல் சொல்லுது. எனவே பழி பாவங்களுக்கு அன்றி இந்த உலகத்துக்கு நன்மைகளை மட்டுமே செய்து அறநெறியில் வந்த பொருளால் மட்டுமே மகிழ்ச்சி கொள்பவர்களுக்கு துன்பம் நேராது என்று இந்த நாலடியார் பாடல் சொல்லுது. எந்த ஒரு காலத்துக்கும் பொருத்தமான ஒரு பாட்டாக இருக்கிறது இல்லையா? பன்னையாரும் பத்மினியும் படத்துல இருந்து உனக்காக பொருந்தினே எனதழகா அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்ல போராளி போராளி பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
0: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டு மெட்டில பாட்டு கொடுத்துட்டு நான் போக போறேன். கார்த்திக் வந்திருந்தாரு, தென்மதுரை வைகை நதி பாட்டு தரம்போடியுமானு கேட்டிருந்தாரு. தர்மதுரை படத்துல இருந்து அவருக்காக அந்த பாட்டு வருது, மனசு தொட்டு மெட்டில. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. அதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு ராஜாவின் பாடல்களை கேட்டு நீங்க ரசிக்கலாம். மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: ஆட்டோ புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது எனது கருத்து என்று தெரிவித்த வைகோ, ஸ்டாலின் தனது கருத்தை முன்வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விஜய் அரசின் செயற்பாடுகள் குறித்து 6 மாத காலம் பொறுமை காப்போம் என்றும் அவர் கூறினார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த முதலமைச்சரை மெச்சுகிறேன் என்று வைகோ தெரிவித்துள்ளார். இதேவேளை மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதால் 2 MLAக்களும் சட்டமன்றம் செல்லவில்லை என்று வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் வெள்ளக்கோவில் அருகே நடந்த விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறையைச் சேர்ந்த 5 பேர் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் ஆணையிட்டுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் சிபி ஜார்ஜ், ஈரானின் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கடிபாபாடியை சந்தித்தார். சமீபத்திய நிகழ்வுகள் உட்பட இருதரப்பு மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் மீது இருவரும் கவனம் செலுத்தியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். May 14-15 தலைநகரில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கரிபாபாடி கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் நிதி அமைச்சகத்துக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடிக்காரர்களின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக மீண்டும் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்க மத்திய வங்கியும் நிதி அமைச்சும் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறினார். அங்கு அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இச்சம்பவத்துக்கு பிறகு நிதி அமைச்சுடன் இணைந்து நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றோம். இந்த முறையை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்தும் எங்களது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டார். தலில் தளம் வழியாக கல்வி சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்குமான 3 நிமிட டிஜிட்டல் முறையை ஷார்ஜா அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சகமும் ஷார்ஜா தனியார் கல்வி ஆணையமும் தலில் தளம் வழியாக மின்னணு கல்வி சான்றிதழ் வழங்கும் மற்றும் சான்றளிக்கும் சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற கல்வி மேம்பாட்டிற்கான 5வது ஷார்ஜா சர்வதேச உச்சி மாநாட்டின் போது இவ்விரு அமைப்புகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட மின்னணு ஒருங்கிணைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கல்வி சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்கான காலம் 6 நாட்களில் இருந்து 3 நிமிடங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: பஹ்ரைனின் பாதுகாப்பு படைகள் தங்களது அனைத்து ஆயுத அமைப்புகளும் பிரிவுகளும் மிக உயர்ந்த தயார் நிலை மற்றும் தற்காப்பு நிலையில் இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன. தாக்குதல்களின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய மற்றும் வித்தியாசமான எந்த ஒரு பொருளையும் அணுகுவதையோ தொடுவதையோ தவிர்த்து அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அத்தகைய பொருட்களை பாதுகாப்பாக கையாளுவதற்கு அரசு கள பொறியியல் பிரிவு முழுமையாக தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று ஓரளவு ஏற்ற இறக்கத்துடனான வெப்பநிலை நிலவியது. கசியோரா, முக்காரிஸ் மற்றும் ஓதாய்த் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடைந்தது. ராசல்கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 20 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. அபுதாபி மற்றும் ராசல்கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 34 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
4: Rock with Raja.
3: Stay tuned.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
4: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
0: Rock with Raja.
2: Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: ரெடியா?
3: ரெடி சார். நடந்தது,
2: நடந்தது.
3: கேமரா.
2: நடக்க போவது.
3: ரோலிங்.
1: Ramani Events presents
2: Rolling Sir
1: Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom. Adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu naanu en team-u unga edathuke vandu fun panna porom.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
6: You are back.
7: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அது குறித்து சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியான நமது கடமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என அதர பழைய புழித்து போன வாதத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனி பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமிட்டிச் சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பதும் நாடே அறிந்தது என முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்த சிலவற்றை பகிர்ந்து கொள்கின்றோம் என தெரிவித்த அவர், தாவைக்காவுக்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வென்றது என்பதை உண்மை என்றாலும் தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சகத விகிதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தாவிக்கா பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட 10% கீழ் மிக குறைவு என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நிர்வாக தோல்விகளுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுக்க முடியாது என கேரளத்தின் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் நிகழும் நீட் வினாத்தாள் கசிவு மிகுந்த கவலை அளிக்கின்றது என்று அவர் கூறினார். நீட் தேர்வு முறைமையின் தோல்வி ஊழல் சக்திகளின் கூட்டணியால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா உள்ளிட்ட 7 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 19 தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான 61 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் பிரியதர்சன யாப்பா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் குவைத் வெளியுறவு அமைச்சர் ஜாரா ஜாபர் அல் அகமது அல் சாபாவுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இந்த உரையாடலில் பிராந்தியத்தின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர். மேலும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி படையின் உறுப்பினர்கள் குவைத்தின் பூபியான் தீவு பகுதியில் ஊடுருவி விரோத செயல்களை மேற்கொண்டதை கடுமையாக கண்டித்தனர். இந்த சம்பவத்தில் குவைத் ஆயுதப்படை உறுப்பினர் ஒருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்துல்லா பின் ஜாயத் அல் நஹியான் சகோதர நாடான குவைத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முழுமையான ஒற்றுமை மற்றும் ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பாதுகாப்பு நடவடிக்கையில் இணைவதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. முழுமையாக பாதுகாப்பு நோக்கத்துக்காக அமைக்கப்படும் இந்த பன்னாட்டு ராணுவ பணிக்கு அது உருவாக்கப்பட்டவுடன் ஆஸ்திரேலியா ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஆஸ்திரேலியா தனது போயிங் E7 வெஜ்டெயில் கண்காணிப்பு விமானத்தை இந்த பணிக்காக வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஆசிய பங்குச் சந்தைகள் இன்று வர்த்தக தொடக்கம் முதல் சரிந்து வர்த்தகமாகியதுடன் நிறைவில் உயர்ந்து முடிந்தன. இந்தியாவின் சென்செக்ஸ் 49.73 புள்ளிகள் உயர்ந்து 74,608 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 33 புள்ளிகள் உயர்ந்து 23,412 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: வெரி குட் ஈவினிங். சோ எஸ் நவ டாட் இட்ஸ் 4:12 ஆன் தி கிளாக் அண்ட் வெல்கம் டு தி ஈவினிங் கரக் வித் மை ஆர்ஜே நிவேதா ஆன் லியான் 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ யாராவது நமக்கு கால் பண்ணி என்ன நிவேதா நேற்று உங்களை ஷோவில் காணுமே என்னாச்சு ஏதாச்சும் பதட்டி ஒன்று வேண்டாம் ஒரு சின்ன அக்கறையாக கேட்பாங்க. நான் எதிர்பார்த்தது என்னுடைய தப்பு தான். ஒருத்தர் கூட கேட்கலீங்க, ஒருத்தர் கூட கேட்கல. என் தம்பி மட்டும் எனக்கு கால் பண்ணி, அக்கா என்ன உங்களை இன்றைக்கி ரேடியோவில் காண ஊருக்கு எதுவும் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லை அவ்வளோதான் அப்படின்னு. எல்லா விஷயங்களும் நாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போம், இல்லை சில டைம்ஸ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அன்லஸ் ஒரு அஞ்சல் அதை நம்மளை ஹிட் பண்ணுற வரைக்கும், நேரடியாக நம்மளை தாக்குற வரைக்கும் அதனுடைய உண்மையான வலிங்கிறதோ உண்மையான இம்பேக்டும் நமக்கு புரியறதே இல்லைன்னு நான் வந்து நான் நிறைய பேர்கிட்ட அல்லது ரெகுலராக சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன், ஐ ஹாவ் திஸ் பேனிக் அட்டாக், ஐ ஹாவ் திஸ் ஆங்ஸைட்டி, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நான் ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்கேன். என்ன இந்த வயசில் என்ன இதெல்லாம் நம்மளாம் எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் தெர் இஸ் அ பாயிண்ட், லைக் எல்லாருக்குமே எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய விஷயங்களை, நிறைய பெரிய பெரிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு ரொம்ப சகஜமாக வெளியில் தெரிவாங்க. அவங்களால ஒரு சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் உள்ள

0: மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல ஒரு சின்ன விஷயம் வரும்போது எங்கேயோ ஒரு தடுமாற்றம் உருவாகுது. அந்த தடுமாற்றம் தான் இந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு துணையாக யாராவது இருந்தாங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ நேற்றுக்கு ஐ ஹேட் பீப்புள் அரவுண்ட் அண்ட் ஐவ் காட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங். ஆனால் சேம் டைம் ஒருத்தருக்கு கூட நிற்க முடியலேங்கிற ஒரு ஒரு வேதனையும் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஸோ அப்படி உங்களை சுற்றி யாராவது ஏதோ ஒரு மன வழியில் இருக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லலை ஆனால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது என்னன்னு கேட்க ட்ரை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு மன வழியில் இருக்கிறீங்க அப்படின்னா யார்கிட்டையாவது சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாது எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு, உண்மையிலே எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை இவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிற அந்த யோசனையிலே சொல்லாமல் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்க கிட்டே சொல்லுங்கள், லெட் தெம் ஜட்ஜ் யூ, இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல அது மாறும். அண்ட் ஒன் சில நேரங்களில் மனசில் இருக்கிற உண்மையான கஷ்டத்தை, உண்மையான ஒரு ஃபீலிங்கை சொல்லும்போது அச்சோ இவ்வளோ தைரியமாக இதை சொல்கிறாங்களேன்னு தான் யோசிப்பாங்களே தவிர ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் எஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு தி ஈவினிங் கரெக்ட். நிறைய பேசலாம், ஸ்டே டியூன், லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
1: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ ஏ எல்லா இடங்களையும் வர தொடங்கியதோடைய தொடர்ச்சியாக திங்க் ப்ராப் வந்து இப்போ யுஏயுடைய முதல் ஏ அகாடமி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக. ஸோ யுஏயில் இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஏ அகாடமி. அண்ட் இது வந்து யுஏயில் வந்து ரியல் எஸ்டேட்காக ரியல் டைம் மெஷரபிள் ஏஐ இனேபிள் கெப்பாசிட்டிஸோட இது வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி புத்தம் புது ஏஐ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வரவேற்க வேண்டியதும் அவசியம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அப்புறம் பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு 9 நாட்கள் விடுமுறை ஈதல் அதாவது முன்னிட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. பிரைவேட் செக்டரில் வேலை செய்யக்கூடிய நமக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்று அல்லது நாளை அல்லது நாளை மறுநாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேக் டு பேக் 2 பாட்டு கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக் 2 பாட்டு 2 பாட்டு

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஷ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஷ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அப்படிங்க

0: ஒன்னே போய் படி காட்டட்டா.
1: On the clock and welcome back evening correct with me RJ Niveda only on 89.4 Tamil FM. இப்போ நான் ஒரு ரீல் பார்த்தேன், அது என்னோட ஃப்ரெண்ட் அந்த ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அது என்னால் நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா நீ எதுக்கு நான் ஜெயித்தேன், நீ ஏன்னா சீயமான, என்னால் வேறு எதையுமே பார்க்க முடியல, 24/7 உன்னை சுற்றியும் அரசியல் சுற்றியும் இங்கே இந்த இந்த கலாச்சாரத்தை சுற்றியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு மட்டுமே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை தாண்டி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார், அதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார், அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட் என்ன, ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்கிறதே எங்களுக்கு இப்போ தான் தெரியும். லைக் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் சுற்றி வந்து ஒரு படம், கருப்பு படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு, இன்னொரு பக்கம் ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது கூட நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குது. ஒரு பக்கம் நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லாதீங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கான இப்போதைய முக்கியமான செய்தியாகவும் நம்மளுடைய மனசு என்ன தோணுதோ இது மட்டும்தான். எனக்கு வந்து ரெண்டு டைப் ரீல் மட்டும்தான் மாறி மாறி வருது, ரெண்டு, ஒன்று வந்து சாப்பாடு, இன்னொன்று வந்து விஜய். ஸோ மன்னிக்கணும், நம்மளுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இவர் சார்ந்த நம்மளுடைய தமிழக அரசியல் சார்ந்த ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் சாப்பாடு வீடியோஸ் வருது, அப்புறம் கொஞ்சம் வந்து ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வருது, அவ்வளோதான். மேக்ஸிமம் இதை தாண்டி எனக்கு எதுவுமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபீடில் வரதில்லை. என்ன தான் நடக்குது நம்ம தமிழகத்துக்கு, என்ன நடந்துச்சு, முழு நேரமும் அரசியல் பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய ஆர்வம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த பக்கம் போகிறது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஸ் ஆஃப்னா விமான எரிபொருளுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கிறதுனால ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 6 சர்வதேச விமான சேவைகளை வந்து டெம்பரரியாக ரத்து செய்ய போகிறதா ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இங்கே ஊரில். ஸோ சென்னை டு சிங்கப்பூர், மும்பை டு நியூயார்க், மும்பை டு டாக்கா, டெல்லி டு சிகாகோ, டெல்லி ஷாங்காய், டெல்லி டு ஷாங்காய், டெல்லி டு மாலே. ஸோ இந்த மாதிரி 6 இடங்களில் வந்து அவங்களுடைய சேவையை வந்து அவங்க டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் பிகாஸ் எரிவாயுடைய விலை ஏற்றம் காரணமாகவும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலையும் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, அடுத்து என்ன ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து. வாக்கெடுப்பில் வந்து அவர் வென்றாரு அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து மக்களுக்கு அது பற்றின ஒரே அது பற்றின செய்திகள் மட்டும்தான். ஸோ பெரும்பான்மை வந்து 116, ஆதரவு வந்து 144. எனியாஸ் எனிமே பட்டில் இருந்து டும் டும் பாட்டு வருது, தொடர்ந்து ஃப்ரெஷ்ஷான சாங் வருது. ஸ்டே டியூன் 29.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st Varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break. சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன். ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
1: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: இன்னைக்கு வந்து மே 13ஆம் தேதி, மாசம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கிறது இப்ப வரைக்கும் தான். ஸோ ஐ திங்க் ஏப்ரல் கொஞ்சம் வேகமாக போன மாதிரியும் இந்த மே மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்டால் வீடியோஸ்லாம் பண்ணும்போது கமெண்ட் பிலோன்னு சொல்லி சொல்லி பழகி இப்போ அப்படியே டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த வாழ்க்கையை வாழ்கிறோனே தெரியலையே, ஒரு ரீல் வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை ரியல் வாழ்க்கை வாழ்கிறோமா, எது நெஜம் எது உண்மை, விச் இஸ் மீ, நாம் எதில் கரெக்டாக இருக்கோம், எது தான் நாமன்னு நமக்கே புரியாத குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் தான் என்ன. சரி, லெட்ஸ் ஹேவ் traffic update.
1: Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: பிரேவோ இருந்தால் ஏதாவது சம்டைம்ஸ் எதையாவது மிஸ் பண்ணிட்டான், நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் பேசி சமாளி, இல்லாது நான் பேசி சமாளிக்கிறேன் நீ தேடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஞாபகம் வந்துடுச்சு, தம்பி ஒரு முக்கியமான வேலைக்காக ஒரு வெளிநாடு போயிருக்க, சாரி வெளியூர் போயிருக்க, இல்லை இங்கேருந்து வெளிநாடு தான் அது, வெளிநாடுக்கு போயிருக்கறனால அந்த வேலையை முடிச்சுட்டு சரி வர கரெக்டாக டைமுக்கு வருவார். அது வரைக்கும் ஈவினிங் ஷோ முழுக்க முழுக்க நான் தான் பார்க்க போகிறேன். அண்ட் ஆஃப்லைன் வேறு, அப்போ இவர்கிட்ட இந்த வீடியோஸ் வராதா அப்படின்னு கேட்ட கவலைப்படாதீங்க, 20 நாளைக்கு வீடியோஸ்லாம் பேக்கப் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 20 நாளைக்கு மூளை எப்படி யோசிச்சிருக்கு பாருங்களேன். ஐயோ, அது இல்லை முக்கியமான விஷயம் வந்து டிராஃபிக். ஸோ எஸ் E311 முகமது பின் சாயத் ரோட்ல டோல் சார்ஜா போகிற லைனில் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிட்டிசன் பிரதீப்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்கு. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இது எங்கே மோயிஸ்னா ஒன் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஏரியாவில் டிராஃபிக். பட் அதை விட வந்து E11 அலுத்தியாத் ரோட்ல நல்ல டிராஃபிக் இருக்கு. அல்கியாதா மெட்ரோ கடந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கு. நான் அதில் நம்பர்லையும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இது எந்த ஏரியான்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் ராசல் கோர் அண்ட் இந்த பக்கம்லாம் வந்து இப்போ தான் ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் இங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எஸ், ட்ரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: ஒரே மாதிரியான காஸ்டியூம்ஸில் அல்லது ஒரே மாதிரியான கெட்டப்பில் சில ஹீரோக்கள் வரும்போது இது இந்த படம் அந்த படம்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ வந்து ரெட்ரோ படம் அப்படின்னா எனக்கு கருப்பு சூர்யா வந்து ஞாபகத்துக்கு வராரு. பட் ரெண்டும் வேறு வேறு. வை ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய குழப்பங்களுக்கும் என்னுடைய கன்ஃபியூஷன்ஸும் நான் தீர்த்துக்கிறேன், நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் ரெட்ரோ படத்தில் இருந்து ஒரு பாட்டும் கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு பாட்டும் கேட்டுட்டு வாங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜன வேதா, ஆன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. என்ன பாட்டு வேணும், அந்த பாட்டை நீங்க ரேடியோல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பாட்டு கேட்கறதுக்கு 800-8940. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கீங்களா? நேத்து ஏன் ப்ரோக்ராம் பண்ண வரல மேடம்?
0: உடம்பு சரியில்லைங்க.
1: சரிங்க மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இந்த ஆட்டா கிரப்ல இருந்து அது நல்ல ஒரு பாட்டு பேர் வர மாட்டேங்குது. ஆட்டா கிரப்ல இருந்து நல்ல ஒரு பாட்டு போட்டு
0: ஆட்டோகிராஃப்ல இருந்து ஞாபகம் வருதே.
1: இல்ல அது இல்ல, ஸ்னேகா.
0: ஒவ்வொரு பூக்களுமே. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு வருது ஸ்னேகா நினைச்சுக்கிட்டேன். இந்த பாட்டு கேளுங்க, நான் என்ன பண்றேன் அஞ்சு மணிக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜே நிவேதா அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான சேர்க்கைகளை ரத்து செய்யவும், 12 வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை மூலம் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 3 திகதி அன்று 5,432 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் 31 நகரங்களில் இத்தேர்வு நடைபெற்றது. சுமார் 1.4 லட்சம் தமிழக விண்ணப்பதாரர்கள் உட்பட 22,00,000 விண்ணப்பதாரர்கள் தேர்வில் பங்கேற்றனர்.

0: நிலையில் நீட் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களை பொறுப்புகளில் இருந்து நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். எம் சி சம்பத், கே சி வீரமணி ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எம் ஆர் விஜயபாஸ்கர், கே வி ராமலிங்கம் வகித்த பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். 17 மாவட்ட செயலாளர்களை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: கேரளத்தில் புதிய முதலமைச்சர் தொடர்பிலான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி ஆகியோருடன் டெல்லியில் இது தொடர்பிலான ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வி டி சதீஷன், ரமேஷ் நிதலா மற்றும் கே சி வேணுகோபால் ஆகியோருக்கிடையே முதல்வர் பதவி தொடர்பில் இழுபறி நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் வடகிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இத்தொகுதி இலங்கையை விட்டு விலக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அடுத்த 48 மணி காலங்களில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் மழை நிலைமையையும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவின் பீஜிங் நகரை சற்று முன்னர் சென்றடைந்துள்ளார். தமது 2 நாட்கள் பயணத்தின் போது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்குடன் டிரம்ப் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். சுமார் 1 தசாப்த காலத்துக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கிடையிலான உறவில் இது ஒரு தீர்மானமிக்க தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பயணிகள், ரயில்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பு ஆலோசனைகளை எதிஹாத் ரயில்வே வெளியிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது புதிய சேவையை விரைவில் தொடங்க தயாராகி வரும் நிலையில் ரயில் நிலையங்களிலும் தொடர் வண்டிகளிலும் பாதுகாப்பாக பயணிப்பது எப்படி என்பது தொடர்பிலான பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடைமேடை பாதுகாப்பு, ஏறும் நடைமுறைகள், இடைவழிகளையும் அணுகல் புள்ளிகளையும் தெளிவாக வைத்திருத்தல், ஒதுக்கப்பட்ட பகுதிகளை மதித்தல் மற்றும் தேவைப்படும் இடங்களில் ஊழியர்களின் அறிவுறுத்தல்களையும் நிலைய அடையாளங்களையும் பின்பற்றுதல் ஆகியவை தொடர்பான வழிகாட்டுதல்கள் இதில் அடங்குகின்றன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
0: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கசியூரா, முகாரிஸ் மற்றும் ஓதாய்த் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 20 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்தது. அபுதாபி மற்றும் ராசல் கைபாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவைன் முறையே 34 மற்றும் 33 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: on the clock and welcome back in evening Karak with me RJ Neveda only on 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station and the Tamil radio Nama Music and yes welcome back நம்ம கேட்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கு இல்லையா, நம்ம சில பேர்கிட்ட போயிட்டு ஐயோ ஓகே ஐயோ ஆல் ரைட் அப்படின்னு கேட்கும். யா ஆம் ஓகே ஐம் ஆல் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா ஓகேவும் எல்லா ஆல் ரைட்டும் நிஜமாவே சரியாக தான் சொல்கிறாங்களா? இஸ் தட் சம்திங் தட் ரியலி பாதர்ஸ் யூ? உங்களை ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் எஸ்ஓ நோ சொன்னால் கூட போதும், எஸ் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது எனக்கு யார்ட்டையாவது சொல்லணும்னு இருக்குது ஆனால் சொன்னால் அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு இருக்குது, அந்த மாதிரி ஒரு தோணல் அந்த மாதிரி ஒரு தாட்டோட காலமாக அதை இஃப் யூ கேன் டெல்மி இல்லைனா பரவாயில்ல. பட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக என்னை போட்டு உறுத்திட்ருக்கு, ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்ருக்கு, பட் வெளியில் சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை, அதை ஹேண்டில் பண்ணுற தைரியமும் இல்லைன்னு அது போட்டு மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்கீங்க. அதனால் லெட்ஸ் டாக் அபவுட் தேட் அண்ட் எஸ் திஸ் இஸ் ஈவினிங் கரெக்ட் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இப்போ உங்களுக்காக யூஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ராசல் கைமால வந்து இப்போ ஒரு மேஜர் ஆட்டோனமஸ் மொபிலிட்டிக்கான அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரோபோ டாக்ஸிஸ் மற்றும் ரோபோ பஸ் சர்வீசஸ் கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இதுக்காக இப்போ வந்து ட்ரையல் வெர்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்சிடென்ட் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் எவாலுவேஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த வெஹிக்கிள் சேஃப்டி இது பற்றின முழு வீச்சில் இது பற்றின ரிசர்ச்சஸ் அண்ட் இதை பற்றின டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது, ப்ராப்பராக மக்களுக்கான சேஃப்டி பார்க்க முடியுது, அண்ட் இது வந்து ஃபியூச்சர் ரெடி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கண்ணால் பார்க்க முடியுது.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
2: சரியாக அடுத்த கட்டமாக ராசல் கைமாலையும் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் வர இருக்கு. ஸோ பப்ளிக்காக அண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. நீங்கள் வந்து உங்களை சுற்றி யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தை வெளில சொல்லாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி

0: அண்ட் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு நண்பராகவும் ஒரு தோழியாகவும் நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும், ஹாவ் யூ பீன் வித் த மேன், நீங்கள் அந்த மாதிரி இருந்தப்போ யார் உங்கள் கூட இருந்தாங்க, பிகாஸ் மற்ற வழிகள் இப்போ உடம்பு சரியில்லை, கோல்ட் காஃப் ஜுரம் அதுனா பார்த்த உடனே தெரியும் என்ன உடம்பு சரியில்லை, பட் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நண்பரோ ஒரு தோழியோ வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை. Do you have someone like that? நம்ம பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள். ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
6: For appointments, call 800-6624.
7: செழித்தையும் தமிழி ஒளி.

நிலங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: On the clock and welcome back evening Karak with me RJ Niveda. Call pannunga 800-8940. இந்த சம்டைம்ஸ் சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற அந்த நபராக யாரை பாக்குறீங்க, எதையுமே என்னால சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம உங்ககிட்ட இருந்து நீங்க ஓகே இல்லைன்னு நீங்க வந்து ஓகே அப்படின்னு சும்மா சொல்லுவீங்க, பட் உள்ளுக்குல நீங்க ஓகே இல்லை, ஆனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யூ ஆர் நாட் ஓகே, நாட் ஓகே. So who's that person for you? 800-8940 call பண்ணி சொல்லுங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், உங்க பெயர்? சாரி,
2: சிராஜ்.
1: நலமா சிராஜ்? நலம். ரியல் நலமா இல்ல ஃபேக் நலமா? எல்லாத்தையும் சொல்ற ஒரு நலம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஓகே சொல்லுங்க சிராஜ். என்ன புரியல?
2: சில பேர் வந்து பிரச்சனையா இருக்கும், யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது.
1: ஆமா ஆமா ஆமா, அதேதான்.
2: அது வந்து யாருக்கு நான் சொல்லல, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு பிரச்சனையா இருக்கும்போது ஒருத்தர் ஏன் பக்கத்து நெய்பர் தான், ஏன் தம்பி சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி
1: சொன்ன
2: அவரு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கவே இல்லை அவருக்கு பர்சனல் லைஃப்ல. அவர் என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக, எனக்கு இப்படி நடந்துச்சு தம்பி, இந்த மாதிரி வந்துச்சு, நான் அப்படியே வந்துட்டேன், இது சிம்பிள், எதுவும் பயப்பட வேண்டாம், சாதாரண விஷயம்
1: தான்.
2: ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரச்சனை என்னோட கடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பார்த்து பேசும்போது சொன்னாரு, இப்ப ஓகே தானே உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சும்மா உங்களுக்கு சொன்னா நீங்க ஒரு இதா வருவீங்கன்னு சொன்னேன், ஆனா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு அவரே போய் சொல்லிருக்காரு பாருங்க என்கிட்ட. அது கடைசி இடத்துல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா ஒரு இதா இருந்துச்சு. காசு பணம் கொடுத்து உதவி பண்றதோட ஒரு மனசுக்கு ஆறுதலா ஒரு நாலு வாரத்தை சொன்னாலே போதும். அவன்
1: டைம் குடுக்கிறது என்ன, டைம் குடுத்து லிசன் பண்றது.
2: அதுதான், காசு பண்ண மட்டும் இல்ல, ஒரு நாலு வார்த்தை அவங்களுக்கு தெம்பா பேசினாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து மீந்து வர முயலுவாங்க. அதுதான்.
1: Thank you Siraj. Thanks. Bye. For calling. Thank you. Bye. So yeah, sometimes sila peruday ore rendu vaartha ore ore smile, the way they motivate us. Nama illada sogatha uruvaakkira nambargal konja nam kuda irukranga, namakku sogame irukadhu, namakku prachanaya irukadhu, avangala paatha avanga rendu vaartha pesnalae kattupaiyirum. Ipo na avanta ketana ivalta ketana appadi irukum, ana there are other people. Nama onnume nam chumma okkandirpom, avanga oru smile panuvaanga, avanga namakitta edho oru vishayam pesuvaanga, we'll start smiling, we'll sometimes burst in laugh. ஸோ அந்த மாதிரி வந்து யாராவது உங்கள் லைஃப்ல இருக்கிறாங்க அப்படின்னா பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. தங்க விலை என்னன்னு பாத்துருவோமா?
3: இன்று தங்கத்தின் விலை
1: தங்கம் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 24 கேரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 565 திரகம், 22 கேரட் 523 திரகம், 21 கேரட் 501 திரகம் மற்றும் 18 கேரட் 430 திரகம். And ஒரு திரம்க்கு நிகரான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 25.96 ரூபாய் ஸ்ரீலங்கன் ரூபி பொறுத்த வரைக்கும் 88.24 ரூபாய் இருக்கு. Stay tuned to 89.4 Tamil FM.
3: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Nekana, 91 pode.
5: Enadhe?

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
3: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
4: Busy city with fussy citizens.
5: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic to lunch time, ஆனது கூட தெரியாம tensionல எங்க ஓடிட்டுருக்கீங்க?
6: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ்னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
5: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
6: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.

0: 5:40. Welcome back, Evening Karak with me, RJ Niveda on 89.4 Tamil FM. UA is number one Tamil radio station. The number radio, number music. So, ipo traffic in the side.
1: Traffic update. Brought to you by Jetor. Verum 9680 monthly EMI la pay after 6 months zero VAT la. Unga brand new Jetor SUV ku upgrade aunga.
0: NS traffic பொறுத்த வரைக்கும் டுவர்ட் ஷார்ஜா போற லேன்ல, அதாவது E311 முகமது பின் சாயத் ரோட்ல சிட்டி சென்டர் மிருதிஸ்க்கு முன்னாடில இருந்து ரவுண்ட் போட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் பேக் மூணு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ரவுண்ட் போட்ல இருக்கு முன்னாடி. ஸோ அதனால இந்த ஏரியா ரொம்ப பேக்டா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ரோட் அண்ட் 11 இஸ் ஆல்சோ பேக்ட் வித் டிராஃபிக். ஏன்னா அல்கியாதா மெட்ரோ கடந்த ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் கிட்டையும் டிஎஃப்சி கிட்டையும் அண்ட் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. சிஸ் டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: So is that one person உங்களுடைய அந்த சின்ன சேஞ்ச், உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றங்கள், நீங்கள் என்னதான் ஸ்மைல் பண்ணி என்னதான் சந்தோஷமாக சிரித்து கொண்டாட்டமாக இருந்தால் கூட உங்களை பார்த்த உடனே யோ நோ யோ நாட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் உங்கள் லைஃப்பில்? இட் கேன் பி யுவர் ஃப்ரெண்ட், இட் கேன் பி யுவர் வைஃப், யுவர் ஹஸ்பண்ட், யுவர் சில்ட்ரன், உங்க சிப்லிங்ஸ் யாரா வேணா இருக்கலாம். அண்ட் உங்க லைஃப்ல அவங்க யாரு? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்க பெயர்?
2: சபரி.
0: சபரி ஐயா, தினமும் உங்க லைன் கிடைச்சது ஐயா, சொல்லுங்க.
2: நேத்து ட்ரை பண்ண நேத்து கிடைக்கல, லக் எல்லா டைம் வரப்ப.
0: நேத்து தான் நானே ஷோ பண்ணலையே.
2: யாரா இருந்தா என்ன, நான் பண்ண வேண்டியதா?
0: நீங்க பண்ண வேண்டிய கடமை கரெக்டா பண்ணினும். கரெக்ட்டாங்கிறதுதான். சொல்லுங்க.
2: தெரியாது
0: அப்பனா அடுத்த ஆளுக்கு வைப் கொடுப்பேன். என்ன பண்றீங்க? சரி, பரவாயில்ல. தேங்க்யூ, தேங்க்யூ சபரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதாவது நம்ம டாபிக்கை கேட்டுட்டு நீங்க கூப்பிடணும். ஆமா, இப்போ பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹலோ, வணக்கம். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கு. உங்க பெயர்?
2: பிரவீன்.
0: பிரவீன், சொல்லுங்க. பிரவீன், நீங்களாவது கேட்டீங்களா நான் என்ன
2: பேசினேன்னு?
0: அப்போ பதில் சொல்லுங்க. உங்க தம்பி? உங்க தம்பி என்ன பண்றாரு?
2: தம்பி ஊர்ல கவர் பண்ற ஐடில சேனல்.
0: ஓகே ஓகே ஓகே. சோ தம்பி தான் அந்த பர்சன்.
2: எஸ்,
0: எல்லாமே எல்லாமே. ஓகே, தேங்க் யூ. அவர் பெயர்?
2: மகேஷ்.
0: ஓகே, தேங்க் யூ சோ மச். சோ சிப்லிங்ஸோட ஒரு பாண்டிங்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் தான். எனக்கும் என் தங்கச்சி கண்டுபிடிச்சிரும். ஆனா தங்கச்சி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் வீக்கா இருப்பேன். பட் என்னால தான் அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது, அவ கண்டுபிடிச்சிருவா. கரெக்டா.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
3: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
6: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back in evening correct with me RJ Nivedha on 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station the number radio Nama Music and yes welcome back and call பண்ணுங்க 800-8940s that one person உங்களை பார்த்த உடனே உங்களுடைய கவலைகளை ஜட்ஜ் பண்ணாம உங்களை புரிஞ்சுக்கிறது ஏன்னா எல்லா ஓகே எல்லா ஆல் ரைட்டும் ஓகே கிடையாது ஆல் ரைட் கிடையாது தேர் சம்திங் டீப் இன்சைட் அது தோ நம்ம எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தோ எவ்வளோதான் நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணாலும் சொல்லிட முடியாது உள்ளுக்குள்ளே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையாக நம்ம அதை கடந்துகிட்டே இருப்போம் நமக்கு சொல்லணும்னு தோணும் அதை சொல்ல முடியாது பட் ஸ்டில் அந்த ஒரு நபர் அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலையும் அந்த பக்குவத்துலேயும் இருப்பாங்க ஹலோ வணக்கம் யார் வணக்கம்னு அந்த லைன் கட் ஆயிடுச்சு ஹலோ வணக்கம் வணக்கம் உங்க பெயர் கரண் சொல் நல்லா இருக்கு கரண் சொல்லுங்க
2: கரண்
1: கரணா சரணா
2: சரண் சரண்
1: சரண் எந்த ஊர் சரண் நீங்க
2: நான் வந்துட்டு மதுரை
1: நான் வந்துட்டு மதுரை சரி ஓகே சொல்லுங்க மதுரை கரண் யாருங்க அந்த ஃப்ரெண்டா
2: அப்படி இருக்கட்டும் நான் கூப்பிட்டது வந்துட்டு நீங்க உடம்பு சரியில்லாம சொல்லி யாருமே கேட்கலன்னு சொன்னீங்களா அதுக்காக மன்னிச்சு கேட்காததுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க
1: சரிங்க
2: நாங்க நினைச்சோம் நீங்க ஆல்ரெடி நார்மலா ஏதோ லீவ் எடுத்திருக்கீங்க அதனாலதான் கேட்கல
1: விஜய் வந்து நடிக்காம இருந்திருந்தாரு இதுக்கு மேல அப்படியே கண்டினியூ பண்ணணும் அந்த பாட்டு முழுசா வராது அந்த பாட்டு முழுசா வரதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு கிட்ட பேசி முடிச்ச கையோட ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்து 6 மணிக்கு மேல வேறொரு டாபிக்கோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் until then it's this is your Nivedha and this is the evening correct and stay tuned to 89.4 Tamil FM also நீங்க வெளியில எங்கேயாவது இருக்கிறீங்க அப்படின்னா 89.4 Tamil FM கேட்டுட்டே இருக்கணும் ஆனா நான் வந்து கார்ல இல்லையே அப்படின்னா யோசிக்க கூடாது உடனே உங்க போன்ல வந்து ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணுங்க 89.4 Tamil FM ஆப் அண்ட் எனி டைம் எனிவேர் Listen to Yes Us.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அனைத்தையும் மறந்து விடுங்கள், நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று அஇஅதிமுகவின் தலைவி சசிகலா தெரிவித்துள்ளார். என் மனதில் எந்த பிரிவினையும் இல்லை, தவறுகளை நாம் தான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இது, வெற்றியை நம் தலைவர்களுக்கு நாம் தர வேண்டும் என அவர் கூறினார். கட்சியில் உள்ள பிரச்சினைகளின் உண்மை தன்மையை கூறினால் ஜெயலலிதா புரிந்து கொள்வார் என்றும் சசிகலா தெரிவித்தார். சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோர் கூறியிருந்த நிலையில் சசிகலா இன்று செய்தியாளர்களை சந்தித்து இந்த விடயங்களை தெரிவித்தார். தாவைக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக எம்பி இன்பதுரை மனு அளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்பி இன்பதுரை மனு அளித்துள்ளார். எஸ் பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தாவைக்கா அரசுக்கு ஆதரவாக வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரவளித்திருந்தனர். வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களிடம் ஆசை வார்த்தை கூறி அதன் மூலம் தாவைக்கா ஆதாயம் பெற்றுள்ளது என்று தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். எந்த அடிப்படையில் பேசுகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியும் சபாநாயகர் பதிலளிக்கவில்லை என்று தளவாய் சுந்தரம் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடி 15 முதல் 20 வரை ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹ்யானை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச உள்ளார் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் செல்ல உள்ளார். நோர்வேயில் 19 நடைபெறும் இந்தியா நோர்டிக் உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள உள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபிசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு தரம் உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானம் இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி உயர்வானது 2026 ஆகஸ்ட் 25 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காலம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்கான நிலுவை ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தையும் செலுத்துமாறும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பின் அப்துல்லாசிஸ் அல் சவுத் ஆகியோர் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு துறைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் அந்த பகுதியில் பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் மேம்பட மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பற்றியும் இருநாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்தனர்.
1: உலகச் செய்திகள்.
2: சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் தென்கொரியாவில் வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக சந்தித்துள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் சோலுக்கு அருகிலுள்ள இன்ச்சியோன் சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றதாக ஜென்சுவா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு பீஜிங்குக்கு செல்ல உள்ள சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை சற்று சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,678.43 டாலராக உள்ளது. அமெரிக்க சந்தையிலும் இன்று காலை நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 565 திரம்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 523 திரம்ஸாகவும் உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
4: தெரிக்கோ எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: 11 and welcome back this evening correct with me Arjun Veda only on 89.4 Tamil FM so adutha mani nerthukulla vandaachu and this is the third hour of the evening correct konja naala inda vishayam na potu konjam யோசிக்க வச்சுட்டு எனக்குள்ளே அதை நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ அதே கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போது பீப்புள் சம்வேர் பீப்புள் வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஓகே, அதாவது இது வேண்டாம், இந்த முடிவுகள் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிசிஷன் எடுக்கிறோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, வேண்டாப்பா அந்த டிசிஷன்லாம் எடுக்காத, நம்ம பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போது பெரியவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னா, இல்லைங்க நான் பெருசாக செட்டில் ஆகலை, இல்லை இல்லைப்பா நம்ம பார்த்துக்கலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் வேலையிலேருந்து ஜம்ப் ஆகலாம், இருக்கிற நல்ல வேலையை விட்டுட்டு ஏன்பா ஜம்ப் பண்ணுற, வேண்டாப்பா பார்த்துக்கலாம்ப்பா. அகேன், இல்லை நான் வந்து வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எதுக்குப்பா இருக்கிற வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன், இல்லை இல்லை நான் பிஸ்னஸ் இல்லை இல்லை ரிஸ்க்கெல்லாம் எடுக்காது, என்ன இப்போ இங்கே உனக்கு என்ன இங்கே கஷ்டம், உனக்கு இங்கே என்ன பிரச்சனை, நான் தான் சொல்கிறேன் நம்ம பார்த்துக்கலான்னு, நம்ம பார்த்துக்கலாம்னா பார்த்துக்கலாம், ஓகே. இந்த பார்த்துக்கலான்னு சொல்கிறவங்கள நீங்கள் அதுக்கப்புறம் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா, என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க? ஐ வாண்ட் த ஆன்சர். நீங்கள் எனக்கு ஓ மைக்கெல்லாம் வந்து நான் அடிச்சு உழைச்ச அளவுக்கு நான் வந்து டென்ஷன் ஆகிறேன். ஸோ ரிலாக்ஸ் நிவேதா, ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை நிவேதா, ஓகே ஃபைன். கேளுங்க, அப்படி பார்த்துக்கிறாங்கன்னா வாட் தே ஆக்சுவலி சி, நம்மளாம் என்ன எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஹவு ஆக்சுவலி தே டேக் கேர் ஆஃப் அஸ், இதை பற்றி நம்ம பேசலாம். 800-8940 நீங்கள் கால் பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ நம்ம துபாயுடைய சிக்னேச்சர் ரூல்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸில் வந்து ஒரு ட்ரேட் நேம் தான் பிரிண்ட் பண்ண முடியும், அதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது, அது மட்டும்தான் பெர்மிட் பண்ண முடியும். ரெண்டு மூணு ட்ரேட் நேம் அல்லது மல்டிபிள் ட்ரேட் நேம்ஸ் அங்கே வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ட்ரேட் நேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு துபாய் முனிசிபாலிட்டி அதோடைய ரூல்ஸ் அண்ட் அதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு ட்ரேட் நேம் தான் பெர்மிட் பண்ண முடியும். அண்ட் ட்ரேட் அண்ட் சைன்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து ஹாரிசாண்டலி இருக்கணும், கண்டிப்பாக வெர்டிக்கல் இருக்கக்கூடாது, அரபிக் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். லைட்டிங்கும் பிரைட்னஸும் கண்டிப்பாக அப்ரூவ்டு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணும். கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எக்ஸசிவான ஹைட்டில் வித்தில் திக்னஸில் உட்காந்து நீங்கள் வேலை செய்யக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன்ஸ் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அனிமேட்டட் விஷுவல்ஸ், மூவிங் கான்டென்ட் இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஸோ என்ன மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்கிறவங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜன வேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
6: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 8058.
8: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
9: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: Busy city with pussy citizens.
11: Back-to-back meetings, deadlines, client calls, thira the traffic to lunch time, maanadu kuda theriyama tension la enga odittirukinga.
12: Modalla unga map open panni veg me restaurant near me nu theedunga. Anga poi suda suda saadam sambar poriyal kootarasathoda full meals illa biryani or variety rice nu nalla temba saapta velai paarenga.
11: Apuram evening a unga battery down aagra nerathla masala vada bajji palamuri pakoda tea filter coffee kuda anga semmaya irukum.
12: Veg me restaurant UAE, the people's choice.
11: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்
11: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
11: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
11: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
13: எது, மதுவா?
11: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
13: ஓ மை காட், யார் அவரு?
11: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
13: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
13: அட்டிங்க.

0: the evening, Karak.
1: Welcome back, Evening Karak with me, RJ Niveda, on 89.4 Tamil FM, US number 1 Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சோ சொன்ன இல்லையா, நாங்க பாத்துக்கிறோம், நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி வர்றாங்கல்ல, அவங்கள பத்தி அவங்க யாரு பேசுங்க. 800-8940 கால் பண்ணி ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கு, எக்கோ அடிக்குது பாருங்க. ரேடியோ எல்லாம் மியூட் பண்ணுங்க, கம்மி பண்ண கூடாதுங்க. மியூட் மியூட்
2: பண்ணிட்டேன்.
1: குட். உங்க பேர்? ஜாஹிர். சொல்லுங்க.
2: என்ன
1: எடுக்கிறோமோ நம்ம தெரிஞ்சு எடுக்கிறோம், ஒருத்தவங்க சொல்லி எடுக்க கூடாது. கண்டிப்பா. தேங்க் யூ.
2: Okay, bye.
1: Bye, bye. So, let's have gold update.
3: இன்று தங்கத்தின் விலை.
4: Gold rate.
1: 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை தற்பொழுது 563 திர்ஹம் 75 ஃபில்ஸ், 22 கேரட் 522 திர்ஹம், 21 கேரட் 500 திர்ஹம் 50 ஃபில்ஸ், 18 கேரட் 429 திர்ஹம்.
4: Gold rate.
1: ஒரு தினம் கிடைக்கிறான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 25.96 காசுகளாகவும், ஸ்ரீலங்கன் ருபி பொறுத்த வரைக்கும் 88.24 காசுகளாகவும் இருக்கு. பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், யுஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். திஸ் இஸ் தி ஈவினிங் கரக், அண்ட் நான் உங்க ஆர்ஜே நிவேதா.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், நம்ம ஒரு சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு போன ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கபல் பாஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம்
4: சாமாடி அடிக்க போறேன்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
3: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
3: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது?
7: வெறும் 2 இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: என்னடா வாழ்க்கை, நம்ம நினைச்சா அதுவும் நடக்கும்ல, அதே மாதிரிதான். கால் பண்ணுங்க 800-8940. என்ன தம்பி, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை, நம்ம இருக்க நம்ம பாத்துக்கலாம், அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க சரிங்களா. இப்ப இருங்க இருங்க, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இல்லைண்ணா, நான் ஊருக்கே திருப்பி போறேன். ஏன் போறீங்க? அதெல்லாம் இல்லை, நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் அதே அண்ணனுக்கு நம்ம கால் பண்ணுவோம், இல்லை அதே ஒரு அக்காவுக்கு நம்ம கால் பண்ணுவோம். அதாவது இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் பயிறேன். இன்னொரு 5 நிமிஷம் சரி, இன்னொரு 1 மாதம் போகிறேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், நம்மளே ஏதாவது ஒரு வேலை கண்டுபிடிச்சி செட்டில் ஆயிருப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹாய்.
3: ஹாய், வணக்கம்.
2: வணக்கம், உங்கள் பெயர்? ஹலோ, கேட்குதுங்களா?
3: ஓ, கேட்குது கேட்குது
2: கேட்குதுங்க. அப்போ உங்கள் பேர் என்னங்க? புரியல.
3: பிரகாஷ்.
2: பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ், யார் உங்களை அப்படி பண்ணது?
3: அதாவது மச்சான்.
2: உங்கள மச்சான்
3: தம்பி.
2: நீங்க ஸ்ரீலங்கா?
3: ஓ, ஸ்ரீலங்கா.
2: ஆ, சொல்லுங்க.
3: அவரு சொல்லுவாரு, மச்சான் வெளிநாடு வெளிநாடு இந்த நேரம் போய்கிட்டு இருக்க வேணா, ஊர்ல செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில இப்ப அவரும் துபாய்க்கு வந்து, அப்ப அப்படித்தான் நிலைமையா இருக்குது.
2: இப்ப வந்துட்டாரு, உங்ககிட்ட கேட்டிருக்காரு வேலை ஏதாவது இருக்கா பாத்து சொல்லுங்க மச்சான்.
3: இல்ல இல்ல, அவரு வேலையோட தான் வந்தாரு.
2: வேலையோட தான் வந்தாரு, அந்த அது வரைக்கும் பிரச்சனை இல்ல.
3: இல்ல, ஆனா முன்னாடி சொல்லுவாரு, வெளிநாடு வெளிநாடுன்னு சரி வராது, ஊர்ல செட்டில் ஆகுங்கன்னு. இப்ப ஊர்ல கொஞ்சம் கஷ்டம்னால அவரே இங்க வந்திருக்காரு. அதை பார்த்தா நீ கொஞ்சம்
2: அதுதான் அவ்வளவுதான்.
3: எப்படி உங்களோட உடல் நிலம்?
2: என்னுடைய உடல் நிலமா?
3: நேத்து பிரியா தான் உங்களோட சோதனை செஞ்சாங்க.
2: ஆமா ஆமா, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி நீங்க கேட்டதுக்கு.
3: ஓகே ஓகே,
2: தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ எஸ், கோல்டன் சாங்ல வந்து மலபார் போலீஸ் படத்துல இருந்து பாட்டு வருது. ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம், யுஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். தமிழ் ரேடியோ, நம் மியூசிக். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஆர்ஜே நிவேதா.
4: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
2: அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: வாழ்க்கை இன்ட்ரஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோரை purchase பண்ணலாம்.
6: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
7: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. சொல்லுங்க. அரசியல் பாப்போமா ஆட்கள் எல்லாரும் அரசியல் பாத்துட்டு இருக்காங்க, அரசியல் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. அது பத்தியே நாங்க கவலைப்படல.
1: என்ன
0: பாட்டு வேணும், ஏன் அந்த பாட்டு?
1: என் பேரு அகமது
0: மொய்தீன்.
1: எனக்கு வந்து அஜித் படத்துல இருந்து ஏதாச்சும் அஜித்தோட சாங் ஏதாவது.
0: எல்லா அவர்லயும் அஜித் பாட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த மாசம் பிறந்த நாள்னு அவர் பாட்டு தான் போட்டுட்டுருவோம். கருப்பு திரைப்படத்தை கப்பல் பாஸ் குடுத்துடலாம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். மன்னிப்பு வச்சு நான் என்னங்க பண்றது அப்படி. ஓகே, stay tuned to 89.4 Tamil FM. நம்ம வந்து 7 o'clock மேல வந்து சந்திக்கலாம். And yes, stay connected, stay updated.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். சுகாதாரத்துறை செயலாளராக தாரிஷ் அகமதுவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளத்துறை செயலாளராக அனு ஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை செயலாளராக மரியம் பல்லவி பல்தீப் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக மேலாண் இயக்குநராக உதயச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருக்காது என்று கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். உங்களுடைய தொடக்கம் இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் வினவியுள்ளார். தாவிக்காவுக்கு வாக்களித்தவர்களே வருந்துகின்றார்கள் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரிந்த அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி விலைக்கு வாங்கி இருக்கின்றார்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார். அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிளவுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன மறுபரிசில் கொடுக்க போகின்றீர்கள் என மக்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிர்வாக தோல்விகளுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுக்க முடியாது என்று கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மீண்டும் மீண்டும் நிகழும் நீட் வினாத்தாள் கசிவு மிகுந்த கவலை அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு முறையில் தோல்வி ஊழல் சக்திகளின் கூட்டணியால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று பினராயி விஜயன் தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணைக்காக சிபிஐயிடம் வழக்கை மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து சிபிஐ நேற்று வழக்கு பதிவு செய்தது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் அபிஷேக் சிங் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நீட் மறுதேர்வு குறித்து தமது குழுவுடன் அமர்ந்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இன்னும் 7 அல்லது 10 நாட்களில் மறுதேர்வுக்கான முழு கால அட்டவணையும் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் விசா கால பகுதியில் முன்னெடுக்கப்படும் அலங்காரங்கள் மற்றும் தன்சல் வழங்கலின் போது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மனிதர்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒருமுறை பயன்படுத்தும் பொருட்கள் பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்கள், கோப்பைகள், தட்டுகள், கரண்டிகள், முட்கரண்டிகள் மற்றும் கத்திகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வது, காட்சிப்படுத்துவது அல்லது பயன்படுத்துவது அரசாங்கத்தால் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தலைமையிலான ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு நடவடிக்கையில் இணைவதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. முழுமையாக பாதுகாப்பு நோக்கத்திற்காக அமைக்கப்படும் இந்த பன்னாட்டு ராணுவ பணிக்கு அது உருவாக்கப்பட்டவுடன் ஆஸ்திரேலியா ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்தார். மேலும் ஆஸ்திரேலியா தனது போயிங் E7 வெஜெட்டைல் கண்காணிப்பு விமானத்தை இந்த பணிக்காக வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விமானம் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்த பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் அப்பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.93% உயர்ந்து 103.1 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 107.8 டாலராக உயர்வடைந்துள்ளது.
1: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் ஜோஹோ.com ஆர் கால் 800 ஜோஹோ.
3: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: 11 on the clock and it's the fourth hour of the evening. Correct with me, Arjuna Veda on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எந்த ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாத கடைசி வரணும் நம்ம விரும்பவே மாட்டோம், ஆசைப்படவே மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா மாத கடைசி வர்றது யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கரெக்டாக மாத கடைசியில் ரொம்ப ரொம்ப கடைசிக்கு முன்னாடியே சம்பளம் வருது அவங்களுக்கு ஓகே. பட் அப்போ கூட இந்த சேலரின்னு ஒன்று வந்து அடுத்த ஒரு அஞ்சாவது நாளே அது காலியாகிறதுனால அதுக்காகலாம் ஒரு மாத கடைசிக்காகலாம் ஒருத்தவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவே நகரட்டும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் எப்பவுமே இருக்கு. ஒரு வருஷம் ஆரம்பிக்குது, ஒரு மாதம் ஆரம்பிக்குது, ஒரு வீக் ஆரம்பிக்குது. இல்லை இல்லை இல்லை இல்லை, அந்த வீக் மட்டும் அதில் வராது, வீக் எண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ வீக்கை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு வருஷமோ ஒரு மாதமோ ஆரம்பிக்குதுன்னா அது பொறுமையாக போகணும் தான் நமக்கு ஆசை. ஏன்னா வருஷங்களும் மாதங்களும் ரொம்ப வேக வேகமாக கடந்து சீக்கிரம் வயசாகி சீக்கிரம் வாழ்க்கையை பார்த்து முடிக்கிறதுலாம் நமக்கு ஆர்வம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஈதில் தான் ஹாலிடே முன்னிட்டு எனக்கு தோணுது கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும், சீக்கிரம் வந்துட்டா வந்து நம்ம போயிட்டு நல்லா என்ன பண்ண போறீங்க தான் என்ன கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் நோ க்ளூ, நோ ஐடியா நான் எங்கே போக போகிறேன், என்ன பண்ண போகிறேன். இப்போ கூட இன்னைக்கு மத்தியானம் கூட யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, ஏ வாட்ஸ் யோர் பிளான் ஃபார் திஸ் வீக்கெண்ட், ஃபார் திஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்ன அது 9 நாளெல்லாம் லீவ் கிடச்சா எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து இல்லை இல்லை நான் ஆஃபீஸ்க்கே போயிடுறேன் அப்படி ஒரு ஃபீல் கிடச்சிருமேன்னு ஒரு ஃபீல் வருது. பட் இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இது சேம் டாபிக் தான். அதாவது நம்ம ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே, ஒரே கஷ்டமாக இருக்கணே அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அக்கான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீ ஏன் கவலைப்படுற, நீ இரு பார்த்துக்கலாம், நம்ம இருக்கோம்ல நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவங்க பார்த்தாங்க, அவங்க அப்படி என்ன பார்த்தாங்க நீங்கள் சொல்லுங்கள். 800-8940 கால் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நம்ம கூட பேசுகிறதுக்கு ஹலோ வணக்கம். கட் பண்ணியாச்சா? சூப்பராக. இப்படி தான் நான் வந்து சம்டைம்ஸ் கால் அட்டன் பண்ணும்போது கட் பண்ணிட்டீங்களேன் அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு என்னை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. அண்ட் யூஏ பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாட்களில் ஏதாவது ஃபினான்ஷியலி டவுன் ஆயிட்டமோ அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்கு இல்லையா? லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட். நம்ம அமீரகம் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமி வந்து 40 நாட்கள்ல பில்ட் பண்ணது கிடையாது, 50 வருஷங்களாக பில்ட் பண்ணது. அதனால யுஏயோட எக்கனாமி அண்ட் டூரிசம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரி எத்தனை அதிகமான விஷயங்களை சந்திச்சிருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஃபேஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பலஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், த்ரெட்ஸ். இது எல்லாத்துக்கு பிறகும் இந்த கண்ட்ரி ஸ்டேபிளாக இருக்குது, அதனுடைய எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்குது. நான் ஆயில் செக்டர்ஸ் வந்து மோர் தென் 77% ஆஃப் த யூஎஸ் ஜிடிபியை வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ எக்கனாமி டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும், ஏவியேஷன், ட்ரேட் க்ரோத் எல்லாமே ஸ்டெடியாக ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே வந்துகிட்டு இருக்குது. புது கம்பெனி, புது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் அக்ராஸ் த கண்ட்ரி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை நினைச்சு யாரும் பேனிக் ஆக வேணாம், இதை வச்சு யாரும் வந்து வெளியில் தேவையற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. கனா படத்துல இருந்து நம்ம வீட்டில் முதல் பெண் குழந்தை பிறக்கும் போது இந்த பாட்டு அந்த பெண் குழந்தைக்கு வச்சு அழகு பார்க்கறது வழக்கம். இப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்ல இருந்து பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த பாட்டு ஒரு டெடிக்கேட்டட் சாங்காக தான் இருக்கும். அதுக்கடுத்து காக்கி சட்டை படத்துலேருந்து அடுத்த பாட்டு வருது, ரெண்டு பாட்டையும் கேளுங்க. அப்படியே பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: எடியே.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: Busy city with pussy citizens.
8: Back to back meetings, deadlines, client calls, தீராத டிராஃபிக், லஞ்ச் டைம் ஆனது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
9: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட full meals illa biryani or variety rice nu nalla temba saapta velai paarenga
8: appo evening ah unga battery down aagra nerathla masala vada bajji palamuri pakoda tea filter coffee kuda anga semmaya irukum.
9: Veg Me Restaurants UAE, the people's choice.
10: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyaattu thagavalgal, vaniga seidhigal, vaanilai nilavaram, இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
12: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் போல அப்படின்னா போற மாதிரி இருக்கிற லைஃபை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதா. திருசாலாட்டி திவ்யா 727 on the clock and welcome back to the evening correct with me Arjuna Veda on your 89.4 Tamil FM. So edavadhu oru vishayam neenga engitta solluna aasapadreenga adu solla mudiyama romba naal thavikkireenga appadina appadi edavadhu vishayam irundha enoda dm pannunga nu solli oru chinna oru ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து தெர் ஆர் பீப்புள் அவங்க வந்து தி சே லைக் யுவர் வாய்ஸ் இஸ் குட், யுவர் வாய்ஸ் இஸ் குட். அது கேட்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா? ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ஒரு ஃபோர்த்தோ ஃபிஃப்த் கிரேடோ படிச்சுட்டு இருக்கும் போது வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போ நானும் என்னோடய கசின்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஏதோ நான் கேட்குறேன், ஏன் இப்படி கத்துற நீயும் வாய்ஸும் அப்படின்னு என் கசின் என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் தேட் மீ இன்னைக்கு வந்து நான் வந்துடுவோம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேடியோ ஜாக்கி. பிஃபோர் பீங் எ ரேடியோ ஜாக்கி நான் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தேன், நிறைய டெலிவிஷனில் வந்து ப்ரோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாளை முதல் நாளை திங்கட்கிழமை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் டெலிவிஷன் சேனல்லாம். அதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி இங்கே இருக்கேன். அது அங்கே நினச்சி இங்கே கனெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சில பேருக்கு மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், எதுனாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எப்பா ரிஸ்க் எடுப்பான்றது வேறு, எதுனாலும் பார்த்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா, ஏன்ப்பா நீ வேற பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் நம்ப முடியாது. நமக்கு எப்போ கரெக்டாக அவங்க தேவையோ அன்றைக்கி அவங்க காணாமலே போயிடுவாங்க. ஸோ அப்படி உங்களை அப்படி இப்படின்னு அம்போன்னு விட்டுட்டு போனவங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். எஸ்
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க?
2: ஓகே, நல்லா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: சொல்லுங்க உங்க பேர்.
2: என் பேர் மிஸ்டர் எஃப்.
1: மிஸ்டர் எஃப்
2: கால் பண்ணீங்க, ஞாபகம் இருக்குதா?
1: எஃப் எஃப்
2: எஸ் எஃப்.
1: ஓகே, வெச்சுக்கங்க எஃப். ஓகேங்க, அடுத்து வாங்க.
2: ஓகே சொல்லுங்க.
1: கேள்வி நான் கேட்டா நீங்க சொல்லுங்கன்னு என்ன அர்த்தம்?
2: என்ன கேள்வி கேட்டீங்க? கேள்வி எனக்கு காதுல விழவே இல்லையே.
1: ஐயோ,
2: சைலண்டா கேள்வி கேட்டா எப்படி எனக்கு புரியும்?
1: சைலண்டா நான் கேள்வி கேட்டேன். சரி ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க ரேடியோல பாரு, அதாவது என்ன நான் கேட்டேன்றதை கேட்டுட்டு வாங்க. பரவாயில்ல, சீ பரவாயில்ல, மன்னிக்கணும், பரவாயில்ல. ஓகே, ஸோ இதை கேளுங்க கண்டிப்பா. மற்ற விஷயங்களும் கேட்டீங்க கேட்கல அதை பத்தி பரவாயில்ல, நான் மன்னிச்சு விட்டணும். இந்த பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா லைஃப்ல ஏதாவது பெருசா நடந்திருக்கணும், ஏதாவது மாற்றம் நடந்திருக்கணும். அந்த மாற்றம் நடக்கணும்னா அதுக்கு நாம ஒரு முதல் முயற்சி எடுத்து வைக்கணும். அந்த ஒரு முதல் முயற்சியாக 5 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீண்டும் நம்ம அமீரகத்துல 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்ச வெற்றியாளர் தான் பிராடன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா theuaelottery.ae விசிட் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, அதன் மூலமாக நீங்க ஆகலாம் மில்லியனர். So yes, brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. பேசலாம், stay tuned to 89.4 Tamil FM. UAE is number 1 Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: உங்க
2: ஸோ எஸ் இப்போ வண்டி எடுத்துட்டு டுவோர்ட் ஷார்ஜா தான் போகணுங்க. என் வீடு ஷார்ஜாவில் இருக்குங்க. வேலை பார்க்குற இடங்க துபாயில் அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. E311 போனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் சிட்டிசன் நம்பர் தீஃப் கடந்த நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டே வண்டியில் வந்துட்டே இருக்கீங்கன்னா மொயஸ்லாம் 1-2 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ரவுண்ட் அவுட் அடுத்து அந்த செகண்ட் ரவுண்ட் அபவுட்டில் இன்னொரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதனால் ஷார்ஜாக்குள்ளே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ E311 கம்பேரிட்டிவ்லி இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அண்டு நாதலமர் கொஞ்சம் பரவாயில்ல, துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி ஏரியா பரவாயில்ல. பட் E11 உங்களுக்கு தேரா கிளாக் டவருக்கு முன்னாடிலேருந்து டிராஃபிக், அதுக்கு காரணம் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. சிட்டிசன் தேரா கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்டு அதே மாதிரி இது எங்கே வருதுன்னா D79 கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது அந்த ரூட்டில். அண்ட் எஸ் மத்தேரியாலாம் கொஞ்சம் பரவாயில்ல. எஸ் டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: நம்ம என்ன தான் வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கடைசியில் நம்ம தான் அதுக்கு அனுபவிக்க போகிறோம். சரி, அவங்க சொன்ன டிசிஷன்லாம் நமக்கு நல்லது கிடச்சிச்சு அப்படின்னா காலத்துக்கும் நம்ம அவங்கள மறக்க மாட்டோம். அதே அவங்க சொன்ன விஷயத்தில் ஏதாவது சின்ன பிசுறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலங்கள் கடந்தும் மறக்க மாட்டோம். ஆனால் நான் பார்த்துக்கிறேன், எதுனாலும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இல்லை நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேனே அப்படி ஏன்னாப்பா என்னாச்சு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன என்னன்னா உங்கள் பிரச்சனை சொல்லு பார்த்துக்கலாம், இங்கே இருந்து தேட முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்பாங்க. சரி, நம்ம வந்து ஓகே நம்ம பிரச்சனைன்னு சொன்னதுனால அவங்க தானே நம்மக்கிட்ட சொன்னாங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நேரில் பார்க்க போகணும், இல்லை இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்போ தெரியும் எக்ஸாக்ட்லி ஒரு பர்சன் உங்கள் மேலே கன்சர்ன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போகும்போது அவங்களுடைய பதில்கள் என்னவாக இருக்குமோ அதை வச்சு அவங்க பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களான்னு தெரியும். அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ எப்போயாவது ஒரு முறை இந்த தம்பி பார்த்துக்கலாம் தங்கச்சி பார்த்துக்கலாம்னு சொல்கிறவங்க கிட்ட அந்த மூமெண்ட்டே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க அல்லது டக்குன்னு காசு கடன் கேட்டுருங்க, தென் தெரிஞ்சிடும் வேண்டான்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. ஓகே, ஜாய் அலுக் காஸ் அனௌன்சஸ் த பிக்கஸ்ட் ஜுவல்லரி சேல் வித் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட். எஸ் தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரைட் டைம். ஸோ ஜாய் அலுக் காஸில் நீங்கள் போனீங்கன்னா ஃபிளாட் 40% உங்களுக்கு கோல்டு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் போல்கி அண்ட் ப்ரெஷர் ஜுவல்லரியும் இந்த ஆஃபர் இருக்குது. அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஜூன் 14 அதாவது நாளை வரை மட்டுமே. அதனால உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜாய் அலுகா ஸ்டோரை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல மோனிகா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: brought to you by Basha Bhai Biryani.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டே பிசினஸ் பிச்சுக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்லாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்லாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
6: உணருங்கள். 20 grams extra.

0: விளைவாக என்னால நேத்து முழுக்க எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம கூடவே இருந்தவங்க, நம்ம ரெகுலரா டெய்லி பாக்குற ஒருத்தங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற ஒருத்தங்க, எல்லாருக்காகவும் அவைலபிளா இருக்கிற ஒருத்தங்க, திடீர்னு அவங்களுக்கு முடியல, அவங்க அவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள சுத்தியே நம்மளுடைய பீப்புள் எதையோ ஒண்ணு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. விச் வி ரீலி டோன்ட் நோ. நம்ம தெரியவே மாட்டேங்குது. நம்ம கூடவே இருக்காங்க, தினமும் நம்ம அவங்கள பார்க்குறோம், நம்ம நண்பர்கள்னு சொல்கிறோம், நம்ம சாப்பிட்டோமா இல்லையா எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறதோ இல்லை அதுக்காக நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோமே, நம்ம இல்லாமல் போயிட்டோமேங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழும்புது இதுக்குள்ள. ஸோ எஸ், ஐ திங்க் எவ்வளவோ மாற்றங்கள் உலகத்தில் இருக்குது, பெரிய பெரிய அற்புதங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்குது, உலக நடப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தான். இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே உலக நடப்புகளும் நாட்டு நடப்புகளும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். கூடவே நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் ஃபேமிலி ஊரில் விட்டுட்டு தனியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி தனியாக இருக்கக்கூடிய நான், தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் ஒன்று சேரும்போது மாறி மாறி பகிர வேண்டியது ஒன்று. உங்கள் மனசில் அப்படி ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக உள்ள இருக்குது, வெளியில் சொல்லவே உங்களுக்கு முடியல அப்படின்னா அதுதான் இன்னும் மோசம், இன்னும் பிரச்சனை. யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தே வில் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தெம் செல்ஃப். ஐயோ, நம்மக்கிட்டே இதை சொல்கிறாங்களே, சரி அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகிட்டோமா அப்படின்னு தான் உணர்வாங்க. அண்ட் தேட் வில் க்ரியேட் அ ஸ்ட்ராங் பாண்டிங் பிட்வீன் யோர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ப்ளீஸ் டூ இட். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்காதீங்க. அண்ட் இந்த நான் பார்த்துக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்கள விட ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு மச்சா எனக்கு முடியல, அக்கா எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுங்களேன், அவங்க வந்து ஓகே இட்ஸ் ஓகேன்னு மொத்தமாக கேட்பாங்க. தே நாட் மேக் யூ ஆர் தே நாட் வாண்ட் யூ டு பி ஸ்ட்ராங், தேர் ஓகே, தேர் ஓகே யூ பீங் யூ. ஓகே, ஸோ அப்படி ஒருத்தங்க இருக்கும்போது ப்ளீஸ் டூ ஷேர் எவ்ரி திங், டோன்ட் கீப் எவ்ரி திங் இன் யோர் செல்ஃப். இதை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். அண்ட் யா, சம்டைம்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், தப்பில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இட் இஸ் ஓகே டு பி நாட் ஓகே. அண்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஆர்ஜே நிவேதா, 89.4 தமிழ் எஃப் முடிய சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஆல்சோ 89.4 தமிழ் எஃப் முடிய சோஷியல் மீடியா பேஜஸ் மாதிரியே எங்களுடைய ஆப் இருக்குது, ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், டாடா, குட் நைட். அடுத்து அன்புடன் நான் பிரியா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைத்தது. முதல்வர் சி ஜோசப் விஜய் முன்வைத்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். தீர்மானத்திற்கு எதிராக 22 பேர் வாக்களித்ததுடன் 5 எம்எல்ஏக்கள் நடுநிலையாக இருந்தனர். திமுக வாக்கெடுப்பில் இருந்து வெளிநடப்பு செய்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மைக்கு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தவிக அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்தனர். இதன் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தவிக அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். இதனையடுத்து நம்பிக்கை தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்துக்கு பின்னர் நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றதுடன் 144 எம்எல்ஏக்கள் தவிக அரசுக்கு ஆதரவளித்தனர். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தவிக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைத்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசு வெற்றி பெற்ற நிலையில் தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். 3,21,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட தவிக அரசு மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அவையில் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாக அறிவித்த அவர், வாக்களித்த தொகுதி மக்களுக்கு விஜய் இன்னும் நன்றி கூட சொல்லவில்லை என்று தெரிவித்தார். பிளவுபட்டுள்ள அதிமுகவின் ஒரு பிரிவை முதல்வர் நேற்று சந்தித்ததை சுட்டிக்காட்டிய உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் அங்கு செல்வதற்கு முன்னர் புஷ்பா திரைப்பட பாணியில் சோஃபா ஒன்று சென்றதாக குறிப்பிட்டார். மாற்றத்திற்கு பின்னர் பெரிமாற்றம் இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்வதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்ற வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அதர பழைய புளித்து போன வாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார். அதுகுறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமட்டு சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பதும் நாடே அறிந்ததுதான் என கூறினார். தவிகாவுக்கு கிடைத்த வாக்குச் சதவீதம் 34.92, ஆனால் திமுகவின் வாக்குச் சதவீதம் 24.19% மட்டுமே என அவர் கூறினார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால்தான் நமது அரசை காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஐஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆதரித்தன. இதையும் திமுக ஈழனமாக பேசியுள்ளது எந்த கணக்கில் என்று புரியவில்லை. அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கும் முடிவுக்குமே விட்டுவிடுகின்றேன் என முதலமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை முதல்வராக திமுக முன்மொழிந்ததாகவும், ஆனால் அதனை பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் அதிமுக எம்எல்ஏ சி வி சண்முகம் தெரிவித்தார். பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏக்களான நாங்கள் அரசுக்கு ஆதரவாகவும், சிறுபான்மை அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் அரசுக்கு எதிராகவும் வாக்களித்துள்ளனர். அதிமுகவின் கொறடா என யாரும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் அவரின் உத்தரவு செல்லாது என்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்நிலையில் தவிகாவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களின் கட்சி பதவிகளை பறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஆர் காமராஜ், சி விஜயபாஸ்கர், பி தங்கமணி, கே பி அன்பழகன், ப பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், எஸ் டி கே ஜெகையன், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரின் கட்சி பதவிகள் பறிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டுள்ளனர் என்பதும், கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பில் 5 பேரை சிபிஐ அமைப்பு கைது செய்துள்ளது. அவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூர் நகரைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் குருகிராம் மற்றும் மற்றொருவர் நாசிக் ஆகிய நகரங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சந்தேகத்துக்குரிய பலரிடம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இதற்கான மறு தேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் கூடுதல் கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் ஏற்கனவே செலுத்திய தேர்வு கட்டணமும் திருப்பி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்திற்கு உட்பட்ட உயர்கல்வித்துறை சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிபிஐ நேற்று வழக்கு பதிவு செய்தது. எரிபொருள் சிக்கனம் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட நிலையில் அவருடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 பாதுகாப்பு வாகனங்களுடன் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அவருடைய வாகனம் மற்றும் அவருடன் பாதுகாப்பு வாகனம் ஒன்று என மொத்தம் 2 வாகனங்களே சென்றுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதிக்கும் கீழாக குறைத்துள்ளார். மேற்காசிய போரால் உலகளாவிய அளவில் எரிபொருள் விலை ஏற்றம் கண்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் நோக்கிலும் வீட்டில் இருந்து பணிபுரிதலை ஊக்குவிக்கவும் ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தலில் தளம் வழியாக கல்வி சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்குமான 3 டிஜிட்டல் முறையை ஷார்ஜா அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சகமும் ஷார்ஜா தனியார் கல்வி ஆணையமும் தலில் தளம் வழியாக மின்னணு கல்வி சான்றிதழ் வழங்கும் மற்றும் சான்றளிக்கும் சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற கல்வி மேம்பாட்டிற்கான 5வது ஷார்ஜா சர்வதேச உச்சி மாநாட்டின் போது இவ்விரு அமைப்புகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட மின்னணு ஒருங்கிணைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கல்வி சான்றிதழை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்கான காலம் 6 இருந்து 3 குறைக்கப்பட்டுள்ளது.
4: உலகச் செய்திகள்.
3: அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார். தமது 2 பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்குடன் டிரம்ப் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். சுமார் 1 காலத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கிடையிலான உறவில் இது ஒரு தீர்மானமிக்க தருணமாக பார்க்கப்படுகின்றது. 2025 அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் பூசன் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஸீ ஜின்பிங் சந்தித்த பிறகு அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் முதல் பயணம் இதுவாகும்.
4: இலங்கை செய்திகள்.
3: எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அதற்கமைய எரிபொருள் விலையை அதிகரிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டில் 1 டீசல் விலை 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அரசாங்கம் 1 டீசலுக்கு 100 ரூபாய் செலவிட்டு 392 ரூபாய் என்ற விலையில் மக்களுக்கு வழங்கி வருவதால் எரிபொருள் கூட்டுத்தாபனம் நட்டத்தை சந்தித்து வருவதாகவும் இதனை நீண்ட காலத்திற்கு முன்னெடுக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக 98 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் 216 மில்லியன் ஏப்ரல் மாதத்தில் 368 மில்லியன் செலவாகியுள்ளன. மே மாதத்தில் 522 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 6 அதிகமான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாம் ஒரு சவாலுடன் தான் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் இலக்கு எமக்கு உள்ளது என்று தெரிவித்த ஜனாதிபதி, அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் போது பழைய முறையிலேயே பயன்பாடு இருந்தால் டாலர்கள் வெளியேறுவது அதிகரிக்கும். எனவே

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? டே எப்படி போச்சு? நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி. இப்போ கொஞ்ச நாளாவே எப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ லீவ் வரும், இப்போ எங்கே போகலாம். அட வீட்டில் நாங்கள் சும்மா கூட உட்காந்துருப்போங்க, அது எங்கள் பிரச்சனை இல்லை. பட் லீவ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. புரிகிறது, புரிகிறது. ஸோ பிளான் பண்ணிட்டீங்களா எங்கே போகிறதுன்னு? நாங்கள் எப்பவும் போல் அந்த பர்துபாய் கரமாக தான். ஸோ உங்கள் பிளான் என்ன அப்படின்றத நீங்கள் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். பட் யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா?
1: வீட்டுக்கு
0: தேவையான பொருட்கள் முடிஞ்சு போயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கடையில கம்மியா இருந்தது, இந்த கடையில ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பில்ஸ் எல்லாம் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிராசரி வாங்குற பில்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எக்கா இருக்கட்டும், இல்ல அரிசியா இருக்கட்டும், சமையல் எண்ணெய் பொருட்கள், அதுக்கப்புறம் மீட், வாட் எவர். ஸோ இந்த பில்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாமா? ஸோ நீங்க தெரியப்படுத்தவும் செய்யலாம். என்ன அப்படின்னா, 800-1222 இந்த நம்பருக்கு நீங்க இன்ஸ்டோர் விலையிலோ இல்லை அது என்ன விலை அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் நம்மளும் எப்படி இருக்குன்னு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருகிறது, கார்த்திகோட வாய்ஸில், இசை புயல் ஓட மியூசிக்கில். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், அன்பு சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரிகிறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக ஆர்ஜே பிராவோக்கு இந்த டைமில் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இல்லாதபோது இந்த பிளேஸை வந்து அப்படி அன்போடு வந்து நிரப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம் வந்து. அண்ட் இப்போது நான் சொன்ன பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துடுறேன்.
3: Gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்க போறேன், கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களோட ஆசை என்ன வேணாலும் இருக்கலாம், அது சின்ன ஆசையோ இல்லை பெரிய ஆசையோ, அதை நீங்கள் என்னைக்காவது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஒரு உங்களோடது ஸ்மால் விஷாக தான் இருக்கும், ஆனால் அதில் கிடைக்கிற அதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நமக்கு ஒரு மாதிரி ஒன்று ஆகும் தெரியுமா, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ அது ஒரு இந்த ஒரு பிளேஸ்க்கு போகணும்ப்பா, அது வந்து பேரண்ட்ஸோட ஆசையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கசின்ஸோட ஆசையாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாரை வேணாலும் இருக்கலாம். வீட்டில் கூட வந்து சொல்லுவாங்க, இந்த பிளேஸ்க்கு ரொம்ப நாளாக போகணும்ப்பா, கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வருஷக்கணக்காக வந்து கணக்காத மாதிரி இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸாக அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த குட்டி குட்டி பெருசாக தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணும்போது அதில் அவ்வளோ சந்தோஷம் வந்து கிடைக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தான் இன்றைக்கி வந்து என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒய்ஃப்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருப்பீங்க. அது என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறத தாண்டி நம்ம பண்ணக்கூடிய இந்த பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் தான். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நல்லா நங்கூரை போட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க சொல்லும் போது கட் ஆயிடுச்சு, சாரி. உங்களுக்கும் காது வலிக்குதுல, எனக்கும் தான். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. இன்ஸ்டாகிராமில் 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அங்கேயும் வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ நீங்கள் பண்ணலாம். நானும் இருக்கேன், ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு. அண்ட் இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணிட்டு தென் உங்களோட கால்ஸை வந்து நான் அட்டன் பண்ணுறேன். இப்போ வைரலாக போயிட்டு இருக்க ஒரு படம் புஷ்பா, அந்த படத்துலேருந்து எங்கள் மியூசிக் மாஸ்டர் தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரானே தெரியாது, பட் அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு சித் ஸ்ரீராமோட வாய்ஸில், கேட்டு பண்ணுங்கள். ஷேருக்கு பதிலாக கொஞ்சம் சோஃபா போட்டிருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம்
1: சாமாடி அடிக்க போறேன்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
5: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருமே லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அதை டார்கெட்டை முடிக்கணும் அப்படி இப்படின்னு. பட் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்து போயிடும். என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்காக ரொம்ப காஸ்ட்லியாலாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பண்ணுறதுக்கு மறந்து 4 hours இல்லையா? ஸோ யாருமே வந்து பிஸியே கிடையாது. அவங்களுக்கான ஒரு டைம் இங்கே தானே இருக்க போகிறாங்க, நம்ம கூட தான் லைஃப் லாங் வர போகிறாங்க அப்படின்னு ஒரு தாட் தானாகவே நம்ம மைண்டுக்குள்ளே போயிடுது இல்லையா? ஸோ இவங்க தானே அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நம்மளை நம்பி வந்தவங்களாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிடும் இல்லையா? எல்லோரும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? கொஞ்சம் நேரம், கொஞ்சம் கேரு, கொஞ்சம் இந்த அட்டென்ஷன், இது மட்டும் கொடுத்துட்டா போதும், அவங்க ஹாப்பி இல்லையா? ஸோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துடுறோமே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, உங்களோட அன்பானவர்கள், அவங்களுக்காக நீங்கள் பண்ண, அவங்க ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றிருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது, இப்போ வரைக்கும் அவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க கேட்டாங்க, நான் பண்ணிட்டேன், இல்லை இன்ன வரைக்கும் நான் பண்ணல, பட் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கூட இருந்ததுன்னா, ரெண்டு க்வெஸ்சனுமே உங்களுக்கு தான். கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஐ ரிப்பீட், 800-8940. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா, ஸோ அவங்கள எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பெருசாலாம் வந்து எதுவும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. வாமா வெளியில் போகலாம் அப்படின்னா போதும், பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்பாவுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா போதும், அவர் வந்து ஹாப்பி ஆயிடுவார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாங்க, நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க வேணாடா, கிஃப்ட்டு கூட வாங்கி தர வேண்டாம், ஆனால் என்னோடய பர்த்டேவை கரெக்டாக ஞாபகம் வச்சு நீ விஷ் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், பரவாயில்ல என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சிருக்கான என்னோடய பர்த்டேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு தான். ஸோ லவ் ஆக்சுவலி காஸ்ட்லியே கிடையாது, இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. பாடுத்து உங்களுக்கு ஈரம் படத்தில் இந்த சுஜித்ராவோட வாய்ஸில் ஒரு நல்ல பாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு, இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்களும் கேளுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் இஸ் 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான்
1: அண்ணா. துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா. எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோரை பர்சேஸ் பண்ணலாம்.
8: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
9: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் அவங்க கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்ட ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், அதை நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? அவங்களுக்காக என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இந்த கேப்ல நீங்க மனசு திட்டமேட்டுக்காக நீங்க பாட்டு வந்து கேட்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்ல யார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, வினிதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அலைப்பாயுதே படத்திலிருந்து ஒரு நல்ல பாட்டை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் பற்றி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும். பிகாஸ் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, அந்த டைம்லேயே சொல்லணுமா இல்லையா? என்னன்னா நீங்கள் காரில் போகும்போது மட்டும்தான் நம்ம தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருப்பீங்க இல்லையா. ஸோ ஆப்லேயும் எங்கே போனாலும், நீங்கள் ஒரு வாக் போனாலும் சரி, இல்லை மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு அமைதியாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் தனியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நீங்கள் தனியாகவே இல்லை, உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம். நியூஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம யூஏயில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியப்படுத்திட்டே வரோம். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். எங்கள் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போது வினிதா கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasa thottumittu. Manasa thottumittu.
3: Dum dum akka dum dum dum akka dum dum dum akka dum dum. Dum dum dum akka dum dum dum akka dum dum dum akka dum dum.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ நாளைக்கு பயங்கரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, கருப்பு. அதுக்குள்ளேயுமே 14th வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இஸ் மே 14th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார் ஸ்லிம், எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மே தான். ஸோ கான்டெஸ்ட்லாம் கூட நடந்திருக்கும், நீங்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ஆர்ஜே பாலாஜி. ஸோ ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம் வந்து கொடுத்தாரு, ஒரு சில படம் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் வந்துட்டு நல்லா கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. நம்ம சூர்யா, அதுக்கப்புறம் நம்ம த்ரிஷா மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாய் அபயங்கர் வேறு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு வேறு, கேட்கவா வேணும். ஸோ நாளைக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அதாவது செலக்ட் ஆனவங்க ரெடியாக இருக்கீங்கல்ல? ஸோ மறக்காமல் வந்துடுங்க. அண்ட் நாங்களும் முடிஞ்சால், ஐ மீன் நான் முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போது அடுத்து ஒரு நல்ல பாட்டு. எப்படின்னா, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் நம்மளோட காலேஜ் டேஸ் வந்து ஞாபகம் வரும். அங்கேயே நம்மளை கூட்டிகிட்டு இழுத்துட்டு போய்டும் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹரிச்சரனோட வாய்ஸில் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

நீங்க ரொம்ப லக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையான ஒரே ஒரு நண்பர் கிடைச்சா லைஃப்ல எதுவுமே தேவையில்லை அப்படின்னு என்னோட பர்சனல் லைஃப்ல நான் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். இது போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? ஃபேமிலிக்கு சொல்ல முடியாத விஷயத்த சொல்ற அந்த ஒரு மனசு. இவங்ககிட்ட சொன்னா போதும், நம்மளோட பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. நம்மளை பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க மற்ற பீப்புள் கிட்டேருந்து. பட் ஆனஸ்ட்லி லைஃப்பில் பெஸ்ட் மெமரிஸ் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து க்ரியேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லையா? ஸோ காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸில், பட் ஃப்ரெண்ட்ஸோட ஆசை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதிகபட்சம் என்ன கேட்க போகிறாங்க? வா மீட் பண்ணலாம், ஒரு டீ போகலாம், ஒரு பீச் போகலாம், ஒரு நைட் டிரைவ் போகலாம், வா, அவ்வளவுதான். ஆனால் அந்த ரேண்டம் பிளான்ஸ் தான் லேட்டராக நம்ம லைஃப்பில் ப்ரைஸ்லெஸ் மெமரி இல்லை. அதெல்லாம் சா இப்போ நினச்சா போக முடியுமா? எனக்கு ஃப்ளைட் பிடிச்ச முடியாது, பக்கத்துலேயே இருந்தோம், நிறையா நாட்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் வந்து இருக்கும்போதே அதோட அருமை புரியாமல் அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கோம். நான் அப்படி பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு போகும்போது சா இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்து தோணும். இப்போது டெய்லி மீட் பண்ணுறதை தாண்டி, மந்த்லி மீட் பண்ணுறதை தாண்டி, இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆச்சுல, இந்த மெமரிஸ் மட்டும் எப்போவுமே வந்து நம்ம கூட வரும். ஸோ ஒவ்வொரு சான்ஸ் வந்து கிடைக்கும்போது அந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணும்போது அது பிடிச்ச நபரோட ஃப்ரெண்ட்ஸோட க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ், அப்படிப்பட்ட ஒரே ஒரு நபர் உங்கள் மைண்டுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆவாங்கல்ல, அப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்கான கூட்டம் வந்து இருக்குது. அந்த கூட்டத்தில் எது நமக்கான ஒரு நபர் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வயசாகிடுது இல்லை, அதுக்குள்ளே எல்லாம் அவேர் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நீங்கள் ரொம்ப லக்கி அப்படிப்பட்ட ஒரு போர்ஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா. கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க

ரொம்ப நாளா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. அந்த ஆசை ஆசையாக மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கோங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம கை நிறைய காசு இருக்கும்போது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது இல்லையா? ஆனால் இப்போ உங்கள் கையில் காசு இருந்தாலும் இல்லைனாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்கள் வாங்க முடியும் தெரியுமா? எஸ், டிஸ்கவர் த பவர் ஆஃப் ஜெட்டோர் வித் அமேசிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பை நோ அண்ட் பே ஆஃப்டர் 6 மந்த். நல்ல ஆஃபராக இருக்குல்ல? 0 வாட் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. என்ஜாய் எவ்ரி ஃப்ரீ இன்சூரன்ஸ் அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஆன் செலக்டட் மாடல்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஜஸ்ட் மந்த்லி நீங்கள் வந்து 966 பர் மந்த் வந்து பே பண்ணால் போதும். உங்களோட ட்ரீம் SUV இஸ் க்ளோசர் தேன் யூ திங்க். ஸோ விசிட் ஜெட்டோர் ஷோரூம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போது விசிட் பண்ணுங்கள். ஸோ அக்ரோஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் இருக்குது. ஸோ ஜெட்டோர் UAE ஏ பார்ட் ஆஃப் எலி குரூப் ஹோல்டிங். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுங்க. காசும் சரி காரும் சரி உங்களை தேடி வரட்டும். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

இந்த லவ் இருக்குல்ல, லவ் அதுனா என்ன? அடிக்கடி சோஷியல் மீடியால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்றத காமிச்சுக்கிறதுக்கு போஸ்ட் பண்றதா? இல்ல, லவ் அப்படின்றது ஒரு பர்சன் சொல்லாம இருக்கிற ஃபீலிங்ஸ சத்தமே இல்லாம புரிஞ்சுக்கிறது. இல்ல, சில பேரோட அன்பு வந்து அப்படி ஓப்பனாக வந்து காமிச்சிருவாங்க, நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து சைலண்டாக வந்து கேர் பண்ணுவாங்க, தெரியுமா? அது கூட விதமாக ஒரு க்யூட்டாக இருக்கும். ஆனால் ஜென்யூன் லவ் அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணுறது, நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ரீசனை வந்து கேட்குறது, நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் உங்களோட ஃபேவரட்டான திங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து பார்த்து ஞாபகம் வச்சு அதை பண்ணுறது, அதுதான் லவ் இல்லையா? முக்கியமாக நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது, நம்ம ஒரு நல்ல லிசனராக இருக்கணும், நம்ம சொல்கிறத வந்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், முழுசாக கேட்கணும் அப்படின்னு. ஒரு சின்ன ஹக், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா? நம்ம சொல்லுவோம் ஐம் ஓகே, ஐம் கூல், ஐம் சில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, வாய்ஸ் வந்து சரியில்லையே அப்படின்னு கேட்டால் போதும், நம்மளோட ஹார்ட் அப்படியே மெல்ட் ஆகிடும் இல்லையா, கரைஞ்சிரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக அந்த எக்ஸ்பென்சிவ் பிளான்லாம் வந்துருக்காது, ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைசஸ்லாம் வந்துருக்காது, ஜஸ்ட் இந்த ஒரு டீ கான்வர்சேஷன் அதுவே போதுமானதாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட ஹாப்பினஸ் ஒவ்வொரு மாதிரி இல்லை, பட் இந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சட்டுப்புட்டுன்னு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம முத்திரை குத்தாமல் அவங்கள அப்சர்வ் பண்ணுறது இல்லையா? ஏன்னா சில பேருக்கு வந்து எப்போவது மூட் ஸ்விங் வரும், சில பேர் எப்போவுமே மூட் ஸ்விங்கில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக வந்து இருப்பாங்க, அண்ட் அவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கூட சில நேரம் வந்து அப்படி தான், என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அது வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டோரி, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்மக்கிட்டே நம்ம கொஷின் கேட்டு பார்க்கணும், உனக்கு வந்து சரியாக இருக்கா, இதெல்லாம் ஓகேவா இருக்கா அப்படி. இந்த ஒன் லைனில் கேர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லவ் இருக்கும், சேஃப்டி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். லவ் மீன்ஸ் மேக்கிங் சம் ஒன் ஃபீல் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அக்கேஷ்னலி கிடையவே கிடையாது, அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த ஈகோ, இந்த ஃபியரு, இந்த பாஸ்ட்டை வச்சு ஹர்ட் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும், ஆனால் கேர் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. லைஃப்ல எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல, ஆனால் சில நேரங்களில் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுமே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் மட்டும் நமக்கு எப்போவுமே வந்து இருக்குது இல்லையா? அது எப்படியும் நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஆனஸ்ட்லி ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சில ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆகும், சில ஆசை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், சில ஆசை வந்து ஃபார்எவர் இன்கம்ப்ளீட்டாக போயிடும். அண்ட் ஆனஸ்ட்லி இன்கம்ப்ளீட் மெமரிஸ் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும். இல்லை, உங்ககிட்ட நான் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் இப்போது இதை சொன்னதில்லை. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்ஜே ஆகிறதுக்கு முன்னாடி நான் மதுரையிலையும் ஆர்ஜேவாக தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேலரி. அண்டு நான் ஏன் போனேன் அப்படின்னா வீட்டில் விடவே இல்லை. இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கும், அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் என்னோடய சேலரியில் ஃபர்ஸ்ட் சேலரியில் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதுக்காகவே நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி போனேன். என்னோடய முதல் சேலரியோட செக் வந்து என்னோடய கையில் வந்து இருக்குது. பட் அந்த டைமில் தான் அம்மாவை சடனாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துது, திடீர் திடீர்னு என்னென்னமோ ஆகி அவங்க இல்லாமல் போனது. பட் எனக்கு எப்படின்னா கையில் இருக்குது செக் இருக்குது, பட் என்னால் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து அப்போது ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படின்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் லாங் வந்து இருக்குமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயம் வந்து மனசுக்கு பிடிச்சி அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அது வந்து அப்பப்போயே வந்து பண்ணிடணும் இல்லையா? ஸோ இங்கே தானே இருக்காங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்புறம் பின்னாடி அதோட அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் பேர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் அப்போ போய் பண்ணிட்டோம்னாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு திருப்தி இருக்கும் ஓகே அப்படின்ட்டு. அண்ட் இப்போ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா,
2: நடக்க போவது
3: நடக்க போவது.
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
5: We'll be back after a short commercial break.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: நிஜமாவே நம்ம தாத்தா பாட்டியோட லவ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்குல்ல, உங்களுக்கும் அப்படி எனக்கு தோணிருக்கா? நினைச்சு பார்த்தாலே போதும் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாரு அப்படின்னு. இல்ல 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவங்களோட ஹாப்பினஸ்லாம் இல்லையா? லக்ஸுரி லைஃப் வந்து இருக்கோ இல்லையோ, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பெருசா எதுவும் எதிர்பார்க்காம கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து வாழ்ந்துட்டு அந்த திருப்தியோடு வந்து இருப்பாங்கல்ல, திருப்தியோடு அந்த நைட்டு வந்து தூங்குவாங்கல்ல இல்லையா? ஒரு ஈவினிங் கை பிடிச்சி ஒரு வாக் போகிறதா இருக்கட்டும், ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனை பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும். ரியல் இன்சிடென்ட் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ரீசெண்டாக பெங்களூரில் ஒரு மீனாட்சி அம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது பெங்களூரில். ஸோ அங்கே போயிருக்கும்போது நான் உட்காந்து அப்படியே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு என் பக்கத்தில் ஒரு சேர் சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி சேரில் உட்காந்துருந்தாங்க. சரி, கால் வலிக்கிறது போல் பாவம் பாட்டி உட்காந்துட்டே ப்ரே பண்ணுறாங்களே சேரில் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். பின்னாடி அவர் தாத்தா வராரு. தாத்தா வந்துட்டு அவரும் ப்ரே பண்ணிவிட்டு அந்த பாட்டி எந்திரிச்சதும் அந்த சேரை கையில் தூக்கிட்டு அவரும் வந்து அந்த கோவிலை சுற்றிட்டு இருக்காரு. அந்த பாட்டி என் தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர் ஒரு கையில் ஒரு சேர், ஒரு கையில் வந்து கொடை. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த போஸ்ட்டை. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங். அவருக்கும் வயசு ஆயிடுச்சு தான். என்னை கேட்டால் அந்த பாட்டியோட தாத்தாவுக்கு வயசு ஜாஸ்தி, பட் ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கையில் சேரை தூக்கிட்டு ஒரு கையில் கொடையை தூக்கிட்டு அந்த பாட்டியும் தாங்கிட்டு நடந்து போகிறாரு. அவங்களுக்கு கால் வலிக்கக்கூடாது, அவங்க வெயில் அவங்க மேலே படக்கூடாது அப்படின்னு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாருங்க. ஐயோ டச்சுட். சீரியஸ்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணது என்னென்னா, இவங்க வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து சந்தோஷமாக ஹெல்த்தியாக வந்து வாழணும். அவங்கள வந்து விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏஜே கிடையாது, பட் ஸ்டில் என்னோட ஆசை அதான் கடவுளே அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன். மனசார நான் ப்ரே பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது இது பொறாமனா ஒரு மாதிரி தப்பான பொறாமை கிடையாது, ஒரு சந்தோஷமான ஒரு ஜெலஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியும் இருக்காங்கல்ல அப்படின்னு. ஸோ எனிவேஸ், ஸோ நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க சில பேர் அதை வந்து ரசிச்சிருப்பாங்க, சில பேர் அதை ரசிக்க மறந்துருக்கலாம். பட் யார் யாரையோ வந்து நம்ம ஒரு ரோல் மாடல் இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம்ல, நம்ம ஃபேமிலியிலேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, அவங்கள நம்ம கொண்டாட மறந்துருப்போம்ல. ஒரு சின்ன ரிமைண்டர், நம்ம ஃபேமிலியை திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் சில நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணலாமே. என்னை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருமைக்காக நான் சொல்ல கிடையாது, யாரோட ரோல் மாடல் கேட்டிங்கன்னா எனக்கு யாருமே கிடையாது. நீ யாரோட ஃபேனுன்னு கேட்டிங்கன்னா நான் யாருக்குமே ஃபேனே கிடையாது. எனக்கான பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸில் ஒன்று ரெண்டு பேர், அவ்வளவுதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்லண்ணா, அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. பட் இந்த தாத்தா பாட்டியோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
6: மனசார வேண்டிட்டு முழங்கறச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வழியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
7: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
2: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
1: டேய் டேய் டேய்,
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது.
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா?
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
2: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
9: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
1: ஓகே, வீட்டுக்கு போலாமா? நிறைய விஷயங்கள் பத்தி நான் நிறைய ஷேர் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணுவோம், ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம், எஃபி, யூடியூப், எல்லா சோஷியல் மீடியா பேஜஸையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய கான்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் எங்களோட ஆப் இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டே இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் டென்ஷன் ஆகிறீங்களோ இந்த ஹாலிடேஸ் வருதில் அதை பற்றி நினச்சி பார்த்துக்கோங்க, மைண்ட் அப்படியே ஆக்டிவ் ஆகிடும். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. இன்னும் ஸ்கூல் டேஸில் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. எனிவேஸ், ஸோ நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அண்ட் வீட்டுக்கு நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு காலோ இல்லை வாட்ஸ்அப்போ வாட்எவர். அண்ட் ரிப்போர்ட் ஆட்டம். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைத்தது. முதல்வர் சி ஜோசப் விஜய் முன்வைத்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். தீர்மானத்திற்கு எதிராக 22 பேர் வாக்களித்ததுடன் 5 எம்எல்ஏக்கள் நடுநிலையாக இருந்தனர். திமுக வாக்கெடுப்பில் இருந்து வெளிநடப்பு செய்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மைக்கு 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தாவிகா அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான தாவிகா அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். இதனையடுத்து நம்பிக்கை தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்துக்கு பின்னர் நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றதுடன் 144 எம்எல்ஏக்கள் தாவிகா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவிகா ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை தக்க வைத்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவிகா அரசு வெற்றி பெற்ற நிலையில் தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். 3,21,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட தாவிகா அரசு மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அவையில் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதாக அறிவித்த அவர், வாக்களித்த தொகுதி மக்களுக்கு விஜய் இன்னும் நன்றி கூட சொல்லவில்லை என்று தெரிவித்தார். பிளவுபட்டுள்ள அதிமுகவின் ஒரு பிரிவை முதல்வர் நேற்று சந்தித்ததை சுட்டிக்காட்டிய உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் அங்கு செல்வதற்கு முன்னர் புஷ்பா திரைப்பட பாணியில் சோஃபா ஒன்று சென்றதாக குறிப்பிட்டார். மாற்றத்திற்கு பின்னர் பெரிமாற்றம் இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்வதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்ற வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்துள்ளார். பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அதர பழைய புளித்து போன வாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார். அதுகுறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமட்டுச் சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பதும் நாடே அறிந்ததுதான் என கூறினார். தாவிகாவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 34.92%, ஆனால் திமுகவின் வாக்கு சதவீதம் 24.19% மட்டுமே என அவர் கூறினார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்பதால்தான் நமது அரசை காங்கிரஸ், பிசிக, சிபிஐ, சிபிஐஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆதரித்தன. இதையும் திமுக ஈழனமாக பேசியுள்ளது எந்த கணக்கில் என்று புரியவில்லை. அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கும் முடிவுக்குமே விட்டுவிடுகின்றேன் என முதலமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை முதல்வராக திமுக முன்மொழிந்ததாகவும், ஆனால் அதனை பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் அதிமுக எம்எல்ஏ சி வி சண்முகம் தெரிவித்தார். பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏக்களான நாங்கள் அரசுக்கு ஆதரவாகவும், சிறுபான்மை அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் அரசுக்கு எதிராகவும் வாக்களித்துள்ளனர். அதிமுகவின் கொறடா என யாரும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் அவரின் உத்தரவு செல்லாது என்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்நிலையில் தாவிகாவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களின் கட்சி பதவிகளை பறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஆர் காமராஜ், சி விஜயபாஸ்கர், பி தங்கமணி, கே பி அன்பழகன், ப பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், எஸ் டி கே ஜெகையன், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரின் கட்சி பதவிகள் பறிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டுள்ளனர் என்பதும், கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பில் 5 பேரை சிபிஐ அமைப்பு கைது செய்துள்ளது. அவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூர் நகரைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் குருகிராம் மற்றும் மற்றொருவர் நாசிக் ஆகிய நகரங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சந்தேகத்துக்குரிய பலரிடம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மே 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இதற்கான மறு தேர்வுக்கு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் கூடுதல் கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் ஏற்கனவே செலுத்திய தேர்வு கட்டணமும் திருப்பி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்திற்கு உட்பட்ட உயர்கல்வித்துறை சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிபிஐ நேற்று வழக்கு பதிவு செய்தது. எரிபொருள் சிக்கனம் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்ட நிலையில் அவருடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 பாதுகாப்பு வாகனங்களுடன் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அவருடைய வாகனம் மற்றும் அவருடன் பாதுகாப்பு வாகனம் ஒன்று என மொத்தம் 2 வாகனங்களே சென்றுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதிக்கும் கீழாக குறைத்துள்ளார். மேற்காசிய போரால் உலகளாவிய அளவில் எரிபொருள் விலை ஏற்றம் கண்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் நோக்கிலும் வீட்டில் இருந்த பணிபுரிதலை ஊக்குவிக்கவும் ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தலில் தளம் வழியாக கல்வி சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்குமான 3 நிமிட டிஜிட்டல் முறையை ஷார்ஜா அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சகமும் ஷார்ஜா தனியார் கல்வி ஆணையமும் தலில் தளம் வழியாக மின்னணு கல்வி சான்றிதழ் வழங்கும் மற்றும் சான்றளிக்கும் சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற கல்வி மேம்பாட்டிற்கான 5வது ஷார்ஜா சர்வதேச உச்சி மாநாட்டின் போது இவ்விரு அமைப்புகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட மின்னணு ஒருங்கிணைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கல்வி சான்றிதழை வழங்குவதற்கும் சான்றளிப்பதற்கான காலம் 6 இருந்து 3 நிமிடங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார். தமது 2 பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குடன் டிரம்ப் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். சுமார் 1 காலத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கிடையிலான உறவில் இது ஒரு தீர்மானமிக்க தருணமாக பார்க்கப்படுகின்றது. 2025 அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் பூசன் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஸி ஜின்பிங் சந்தித்த பிறகு அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் முதல் பயணம் இதுவாகும்.
1: இலங்கை செய்திகள்.
2: எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் அதற்கமைய எரிபொருள் விலையை அதிகரிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகச் சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக நாட்டில் 1 டீசல் விலை 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அரசாங்கம் 1 டீசலுக்கு 100 ரூபாய் செலவிட்டு 392 ரூபாய் என்ற விலையில் மக்களுக்கு வழங்கி வருவதால் எரிபொருள் கூட்டுத்தாபனம் நட்டத்தை சந்தித்து வருவதாகவும் இதனை நீண்ட காலத்திற்கு முன்னெடுக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $98 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் $216 மில்லியன், ஏப்ரல் மாதத்தில் $368 மில்லியன் செலவாகியுள்ளன. மே மாதத்தில் $522 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 6 அதிகமான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. நாம் ஒரு சவாலுடன் தான் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் இலக்கு எமக்கு உள்ளது என்று தெரிவித்த ஜனாதிபதி, அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் போது பழைய முறையிலேயே பயன்பாடு இருந்தால் டாலர்கள் வெளியேறுவது அதிகரிக்கும், எனவேதான் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம் எனவும் எரிபொருள் தொடர்பான தீர்வுகளை விரைவில் வழங்க முயற்சிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: Sence kese bu gayet ne?
1: Rolex.
0: Hı?
1: Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா?

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.
6: mujhe kaise bulaya tumne? Rolex. Rolex
7: sir, just sir.
8: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: details contact 0547673111 brought to you by Annathangam Golden Diamonds kalai nayam mikka nagaigal inaugural offer may 31st varaikum 50% off on gold making charges and diamond prices karama dubai
4: inga nanda king na podrathu da paattu adu kap chipnu kettu enjoy pannadho hukum tamil fm ka hukum.

0: கதை இன்னும் வரும் என்பது கதை.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: तुझे कैसे बुलाया तुमने रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு FM காட்ற வருக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: பண்ணி
1: பல்ல
0: உடைப்பேண்டி
1: வீட்டுல அண்ணன் கொண்டவர்
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி
1: உனக்கு

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
5: 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம். 89.4.